வணக்கம் நேயர்களே, பொழுது புலர்ந்தது, புதிய நாள் மலர்ந்தது, இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நாள் முழுவதும் உங்களுடன் ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:54 நிமிடம், 30 நொடி. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 27 நாள், 2026 ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை.

0: தொடர்வதை செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான

விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பொழுது இனிமையாக புரளட்டும் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:30. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது பண்பலில் இன்று ஒலிபரப்போகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. இன்றைய குறுஞ்செய்தி, பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும். 8:02 வடசிறை உழவச்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் அறவாழி அவர்கள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரையிசை. 11:02 ஏக்சோர் தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க. நெட்டங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் நேரலை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமொழி வாழ்வோ மருத்துவ தொடரில் மூட்டுவலி ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் குட்டகுழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரையிசை. 1:00 செய்தி தெரியுமா? நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்போம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi has become the longest serving elected Prime Minister of India today. Mr. Modi took the oath of office on 26th of May in 2014. He has surpassed the record of Pandit Jawaharlal Nehru, who first took oath as an elected Prime Minister on 13th of May in 1952 and served until 27th of May in 1964. Pandit Nehru's tenure as an elected Prime Minister amounted to 4,398 days. Now Prime Minister Modi's continuous tenure is 4,399 days, making him the longest serving elected Prime Minister in India's history. World leaders have congratulated Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister of the country. The world leaders hailed Prime Minister's transformative governance, his advocacy for the Global South, and his vision.

வழிமொழிந்து இறக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒருவகை முகம், ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகம் மாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை

0: பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லைத் தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித் தருவதும், தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும், ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டுக் கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: அலையாடும் குமரியில் இசைப்பாடும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:15:30.
4: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
3: குறள் அமுதம் கேட்போம்.

நேர்களை, இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி? நேரலை நிகழ்ச்சி 1:58 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம். இதில் வெள்ளித்திரையில் மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 5:02 அந்தியோயா யோஜனா சிற்றுரை, தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சிகள், 6:10 சேவை செய்திகள், 6:15 திரையின் ஒன், 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதிசாரம் எஸ் முருகன் அவர்கள். கேட் பச்சோவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடை குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் மருத்துவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். 8:00 செய்தியறிக்கை இடம்பெறும். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று குலசேகரபுரம் எம் செல்லப்பன் என்ற நேயர் தேர்வு செய்து அனுப்பிய பாடல்கள் இடம்பெறும். செய்திச்சுடர் 9:30 திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். புத்தம்புது காலை பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆல் இண்டியா ரேடியோவின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது குமரி பண்பலை 101, நேரம் 6:20. பக்தி மனம் கமழ வலம் வருவது பக்தி மாலை நிகழ்ச்சி, தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
1: செருவார்க்கு சேணிகவா இன்பம் அறிவில அஞ்சும் பகைவர் பெறின்.
0: அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். குறள் எண் 869 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. நேரம் 6:28. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. பக்திமணம் கமல வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுஷீலா குரலில் அடுத்த பாடல் கேட்போம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். பக்திமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் EM ஹனீஃபா பாடிய பாடல்.

0: மதுசூது கொலைகளவு காமம் கொடும் பட்டியும் கூடாதென்றே.
1: இறை சிந்தனை நிரப்பி சென்றது பக்தி மாலை நிகழ்ச்சி தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம்

0: புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும், புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்ச ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினாரணை, குண்டாரணை

0: கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
3: குமரி முனையிலிருந்து உங்கள் மனசு வரைக்கும் குமரி FM 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:55:30. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜேஷ்ட மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் சார்ந்த அறிவுரைகள். 100 தேங்காய் மட்டைகள் நாற்பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில் 30 சென்டிமீட்டர் அகலம் 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 180 சென்டிமீட்டர் அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவகாலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும் என தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர்

தெரிவித்துள்ளார். திருவட்டார் மற்றும் மேல்புறம் வட்டாரங்களில் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்திடும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. திருவட்டார் தாலுகா அலுவலகத்தில் ஜமா பந்தியுடன் இணைந்து இன்று விளவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் ஜமா பந்தியுடன் இணைந்து இம்மாதம் 11 தேதியில் சிறப்பு முகாம்கள் இன்றும் 11 தேதியும் நடைபெற உள்ளன. எனவே இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை, கைபேசி எண், பட்டா விவரங்கள் மற்றும் தொடர்புடைய நில ஆவணங்களை கொண்டு வந்து பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்வதன் மூலம் அரசின் பல்வேறு வேளாண் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதில் பெற முடியும். எனவே அனைத்து விவசாயிகளும் தவறாமல் விவசாயிகள் பதிவு சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை.

காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும்.

இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் இ. அறவாழி அவர்கள்.

புதுமுது காலை பொழுதில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இது வட்டார செய்திகள் வலம் வரும் நேரம்.

செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு. குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்தினால் தண்டனை வழங்கப்படும், மாவட்ட ஆட்சியர் தகவல். முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது, தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம், மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களும், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நேற்று முன்தினம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் பிரதான அலைத்தடுப்பு சுவர் 282 மீட்டர் நீளத்தில் நீட்டிப்பு பணி நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இப்பணியானது தற்போது 85% பணிகள் முடிவடைந்துள்ளது. மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதேபோல் மேலக்கடியப்பட்டினம் மீன்பிடி கிராமத்தில் ஏற்கனவே 165 மீட்டர் நீளத்திற்கு நேர்கல் சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. மீனவ மக்களின் கோரிக்கையினை ஏற்று 125 மீட்டர் நீளத்திற்கு நேர்கல் சுவர் நீட்டித்தல் மற்றும் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று தற்போது முடிவடைந்துள்ளது. மேலும் குளச்சல் மண்டைக்காடு மீனவ கிராமங்கள் மற்றும் பள்ளம்துறை மீனவ கிராமங்களிலும் மீனவ மக்களின் கோரிக்கைகளின்படி பல பணிகள் நடைபெற்று வருகின்றன.

நடைபெற்று வரும் அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மீனவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நடைபெற்ற ஆய்வில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் விஜய் கார்த்திகேயன் அவர்கள், கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர் தடுப்பு மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 கீழ் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எவ்வித பணியிலும் ஈடுபடுத்துவதும், 14 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட வளரிளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தினை மீறுவோருக்கு 20,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை அபராதமாகவோ அல்லது 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது இரண்டும் சேர்த்தோ தண்டனையாக வழங்கப்படும். இச்சட்டத்திற்கு புறம்பாக குழந்தைகளை அல்லது வளரிளம் பருவத்தினரை பணிக்கு அமர்த்தும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் ஆகியோர்களுக்கும் தண்டனை வழங்க இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இரண்டாம் முறையாக இச்சட்ட விதிகளை மீறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட குழந்தை தொழிலாளரின் பெற்றோர்களுக்கும் அல்லது பாதுகாவலருக்கும் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே மாவட்டத்தில் உள்ள கடைகள், வணிக நிறுவனங்கள், பேக்கரி மற்றும் உணவு நிறுவனங்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள், பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை எவ்வித பணிகளில் அமர்த்துவதோ, வளரிளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதோ கூடாது என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது 1,00,000 ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவை உள்ளடக்கியதாகும். அதன்படி 2026 முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வரும் ஆகஸ்ட் 15 என்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. விருதுக்கு விண்ணப்பிக்க 2025 ஏப்ரல் 1 அன்று 15 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். கடந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றியிருக்க வேண்டும். இணையதளம் மூலம் இவ்விருதுக்கு வரும் ஜூலை 6 மாலை 5:45 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளமான www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0561-2620-60-7-4-0-1-7-0-3-5-0-7 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவடைந்தன.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: வெட்டும் வரை எட்டு.
1: என்னம்மா சத்தம் போடுற? ஒரு டீ தானம்மா கேட்டேன், இப்படி சத்தம் போட்டா உடம்புல ஒட்டுமா அம்மா? நீ என்ன வாய பிளந்து பாத்துட்டு இருக்க? படிக்கத விட்டுட்டு இந்த வீட்டுல எனக்கு எதிரா சதி நடக்குதா? ஒரு நிம்மதி இல்ல. என்னம்மா சொல்ற, மதில் சவுரு நவுண்டு விழுந்துட்டா? எது தொட்டாலும் இப்படித்தானே போகுது அப்படின்னு சொல்றியா? உங்க அண்ணனும் அதே நேரத்துலதான் காம்பவுண்ட் கட்டுறதுக்கு திட்டம் போட்டாங்க. செலவு குறைஞ்ச வகையில அற்புதமா செஞ்சிட்டாங்களே. உங்களுக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியாம எல்லாம் போச்சா? பாரு மனுஷனால டீயும் போச்சா? ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி கர்ச்சிதமா செய்யாரு? எப்படிதான் இவரால மட்டும் முடியுதோ தெரியல. சரி சரி போ, என்னன்னு போய் பாத்துட்டு வருவோம். ஏய் வந்து பார்த்த பொருள் தெரியுது, அன்னைக்கு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பிளான் பண்ணோம். அண்ணே முள்வேலிய போட்டு அற்புதமா முடிச்சிட்டாரு. நமக்கு 40,000 ரூபாய் போச்சே. ஏலே ஏலே அண்ணன் உண்டா வீட்டுல?
2: ஏய் என் வரக்கூடிய வருத்தை பார்த்தா இப்ப நான் பொய்கிட மாட்டான் போல தெரியும். வார்த்தையில ஒரு ஆவேசம் இருக்கு. அதிகாலை வேலையில வீட்டுக்குள்ள இல்லன்னு சொல்லம்மா.
1: ஓய் என்ன சொல்ற? ஆளு வீட்டுல இல்ல, பைய அனுப்பிவிடுன்னு சொல்றா. நீரு வெளியேதான் நல்ல பிள்ளை. என்ன ஓய் இப்போ இங்க வந்த பிறவில வண்டவாளம் தெரியுது.
2: என்னப்பா என்ன பேசுற? யாருக்கு வீட்டுல வந்து என்ன பேசுற? ஏய் என் கோபத்தை அடக்கமா நீ சமாதானப்படுத்தாதம்மா. அவன் என்ன பேசுறான்னு நினைக்கிற? நமக்குள்ள பேசுனத அவன் வேற மாதிரி எடுத்துட்டு சத்தம் போடுறாம்மா. ஏ தம்பி அதெல்லாம் இருக்கட்டு, எதுக்குப்பா வந்த? அறக்க பறக்க வந்திருக்க, அனல் பறக்க வந்திருக்க, விழிப்பா வந்திருக்க, ஏதோ தகவலை தெரிஞ்சுக்கணும்னு?
1: ஏய் எங்க அண்ணன் தங்கமான மனுஷன்தான். சரி அந்த வெற்றி எப்படி கிடைக்குதுன்னு பைய ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஏனே நீங்க கையில எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறதண்ணே, அது எப்படின்னு?
2: ஏய் அங்க இன்னைக்கு என்னமா பண்ணிருக்க? கொண்டக்கடலை வச்சிருக்கியா? தம்பி ஒரு கப்புல எடுத்துட்டு வா கொண்டக்கடலைய, கொஞ்சம் ஆசவாசம் ஆகட்டு.
1: ஏனே உங்க பாசம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுண்ணே, எப்படியாவது என் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னே, அதுக்கான வழிகளை முதல் சொல்லுங்கண்ணே.
2: தம்பி தெளிவான இலக்கு வேணும்ப்பா. இலக்குன்னா என்னன்னு தெரியுமா?
1: ஏனே உதாரணமா இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற வகையில உழைப்ப கொடுத்து சம்பாதிக்கணும். என்னன்னு
2: தம்பி ஓரளவு புரிஞ்சுகிட்டப்பா. நம்மளா முயற்சி செய்து ஒரு வேலையை செய்யணும். விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஏனே விடாமுயற்சி அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது வரைக்கும் ஓயாம உழைக்கணும். அதுதானே விடாமுயற்சின்னு சொல்றீங்க?
2: அதேதான்ப்பா. தம்பி வரும்போது என்ன சொன்ன? ஏனே நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகுதுன்னு, ஆனா என்னால முடியல என்ன, என்னால முடியல என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா?
1: ஆமா.
2: என்னால முடியல அப்படிங்கிற எதிர்மற சிந்தனை இருக்க கூடாதுப்பா. வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா என்ன சிந்தனை இருக்கணும்?
1: நேர்மறை சிந்தனை இருக்கணும். என்னன்னு?
2: அதேதான்ப்பா. தம்பிக்கு நேர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனைன்னு ஒரு மதிப்பீடு போட்டா எவ்வளவு மார்க் கொடுக்கறான் தெரியுமா?
1: என்ன நேர்மறை எதிர்மறைன்னு சொல்லிக்கிட்டு மார்க் போடுறேன்னு சொல்லு. மார்க் போட போறாரு மார்க்.
2: தம்பி நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு இலக்கு இருந்தாதான் வெற்றி பெற முடியும்.
1: ஏனே எப்படின்னு புரியுற மாதிரி அற்புதமா சொல்லிட்டீங்களே.
2: தம்பி இதான்ப்பா உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அதிகார தோரணை இருக்க கூடாது. அமைதியான வழியை தேர்ந்தெடுக்க மாதிரி இருந்தா வெற்றி பெறலாம். வெற்றி பெற முடியுமா முடியாதா?
1: கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்னே.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
5: காதில் கேட்கின்றதா
4: சின்ன சின்ன சிரிப்பலைகளில் மனதை கொள்ளையடிக்க வரும் சின்னஞ்சிறு சிட்டை சந்திக்கலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
0: தேபாபி.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிள்ளை?
0: அலிமண்டம்.
1: உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்?
0: சிக்கன் ஃபிஷ்ஷும்.
1: சிக்கனும் ஃபிஷ்ஷும் பிடிக்குமா? உங்களுக்கு யாரு இதெல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க?
0: அம்மாயும் அப்பாவும்.
1: என்ன படிக்கிறீங்க?
0: ஏஜி.
1: உங்களுக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?

0: பிள்ளை ஸ்கூல் பத்தி சொல்லிட்டீங்க.
1: ஆமா.
0: பிள்ளைக்கு வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பாவும் அம்மாவும் அண்ணாவும்.
0: அவங்க பேர்லாம் சொல்றீங்களா? அப்பா பேரு
1: ஜோபி,
0: அம்மா பேரு
1: சுபீரா, அண்ணா பேரு தேஜேஷ்.
0: சரி ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?

0: சுமீரா அண்ணன் பாரு தேஜஸ்.
1: சரி ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நம் தேசிய மலர் எது?
0: தாமரை.
1: தேசிய பறவை என்னது?
0: மயில்.
1: நம் தலைநகரம் எது?
0: சென்னை.
1: நம் தேசிய விலங்கு?
0: புலி.
1: புலியெல்லாம் பாத்துருக்கீங்களா?
0: ஆமா.
1: எங்க பாத்துருக்கீங்க?
0: புலி
1: எப்படி சவுண்ட் போடும்? சிங்கம். காகம் எப்படி சவுண்ட் போடும்? கோழி எப்படி கூவும்? மயில் எப்படி சத்தம் போடும்? பூனை. நாய் எப்படி குறைக்கும்? மாடு எப்படி சவுண்ட் போடும்? இதெல்லாம் உங்களுக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? அம்மா சொல்லி தந்தாங்களா? பிள்ளை நல்லா சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கறாங்க?
0: நிறைய பேர்.
1: எல்லாத்தையும் அன்பா இருப்பீங்களா? சூப்பர். இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அழகா பேசினீங்க, எங்களுக்கு ABCD எல்லாம் சொல்லி தந்தீங்க. இன்னும் நிறைய படிச்சு வாழ்க்கையில நல்ல நிலையில வரணும், ஓகேவா? எங்கள் காலை பொழுதில் இனிமை சேர்த்ததற்கு நன்றி. குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலி 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலி 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. காலை பொழுதில் காற்றலைகளில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்போம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக, தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபிக் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ்

0: மாரப்பை அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் டிரினிடாட் டொபாகோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தேர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களைக் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்ப இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டுவீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்தது சிறந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க

அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கலையாடும் குமரியில் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:25. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள் கேட்கலாம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். நாகர்கோவில் இயேசுவின் திரு இருதய ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:00 ஜெபமாலை, புகழ் மாலை, நவநாள், திருக்கொடியேற்றம் மற்றும் திருப்பலி இடம்பெறும். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 12 வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு எந்தெந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து தெளிவான முடிவுகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் வழங்கிட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உயர்கல்வி வழிகாட்டு

மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கீழ்த்தளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இவ்வழிகாட்டு மையம் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். நமது மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தாங்கள் சேர விரும்புகிற உயர்கல்வி பாடப்பிரிவுகள், சேர்க்கை விவரங்கள், கல்வி கட்டணங்கள், கல்வி கடன் உள்ளிட்டவைகள் குறித்த சந்தேகங்கள் இருப்பின் இவ்வழிகாட்டு மையத்திற்கு நேரடியாக வந்தோ அல்லது தொலைபேசி எண்கள் 0942-7900-9487-73-13-4 என்ற தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 9944445202 அல்லது 9487-7913-4 என்ற வாட்ஸ்அப் எண் வாயிலாகவோ அல்லது இமெயில் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் kk@gmail.com என்ற இணையதள முகவரியில் உரிய வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்ளலாம். பொறியியல் படிப்புகள், மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், கலை மற்றும் அறிவியல் படிப்புகள், சட்டப்படிப்புகள், தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள், தொழில் பயிற்சி சார்ந்த படிப்புகள், ஊக்கத்தொகையுடன் கூடிய பட்டய படிப்புகள் முதலான படிப்புகளுக்கான வழிகாட்டுதல்கள் இம்மையத்தின் வழியாக வழங்கப்படுகின்றன. இம்மையமானது அக்டோபர் மாதம் வரை செயல்படும். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு சரியான கல்லூரி பாடப்பிரிவுகள் கல்வி கட்டணங்கள் குறித்து தெளிவாக தெரிந்து கொண்டு தங்கள் குழந்தைகளை உயர்கல்வியில் சேர்க்க இம்மையத்தினை அணுகி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலி 101 இன்று காலை மணி 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி

0: இன்று காலை 8:45 சரம ரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் 7:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர்வேந்தி, மன்னர்வேந்தி!
1: பொறுமை, பொறுமை மந்திரியாரே, வாரும். ஏன் இப்படி அவசரமாக ஓடி வருகிறீர்? கையில் சுருளேடுகளை வைத்திருக்கிறீர். அடச்சே, நேற்றுதான் மழை பெய்தது, ஆனால் இன்று வியவை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறது. என்ன வானிலையோ இது? என்ன இது? அடுப்பு எரியாமலே எனது மேஜையில் இருக்கும் சூப் கொதிக்கிறது. அரண்மனை காவலர் ஏன் சட்டையை கலட்டி போட்டு விட்டு ஓடுகிறார்? வெறும் ஹெல்மெட் மட்டும் அணிந்திருக்கிறார்.
2: மன்னா, நம் நாட்டு வானிலை அறிஞர்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கொண்டு வந்துள்ளனர். அவன் மீண்டும் வந்து விட்டானா?
1: யார் அவன்? கிழக்கு பள்ளத்தாக்குகளின் மந்திரவாதியா அல்லது பக்கத்து நாட்டு படையா?
2: அதை விட மோசமானவன் மன்னா. அவன் பெயர் எல் நினோ.
1: அந்த சிறுவனா? 2015 நம் நாட்டு இலைப்பயிர்களை மொத்தமாக அழித்தானே அவனா?
2: அவனேதான் மன்னா, அவனேதான். அந்த உலகளாவிய வானிலை மாற்றம் இப்போது மீண்டும் கம்

0: கொடுத்துள்ளது.
1: அப்படியா? காவலர்களை கோட்டை கதவுகளை பூட்டுங்கள், ராணுவத்தை அனுப்புங்கள். அந்த சிறுவன் எப்படி நம் எல்லைக்குள் நுழைந்தான்?
0: எல்லாம் முதலில் தெரிந்த மாதிரியே பில்டப் கொடுத்தது. ஆனா ஒன்றுமே தெரியாது நம்ம. அடடா மன்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்கள். எல்லினோ என்பது ஒரு மனிதன் அல்ல, அது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு வெப்ப மாறுபாடு. கடல் நீர் அளவுக்கு அதிகமாக சூடாவதால் ஏற்படும் நிகழ்வு இது.
1: அப்படியானால் பசிபிக் கடலிடம் போய் தண்ணீரை உடனே குளிர வைக்க வேண்டும் என்று இந்த 73rd இளையேசு மன்னர் கூறியதாக கடலிடம் உத்தரவிடுங்கள்.
0: ஆஹா, எல்லினோ கம்பேக் கொடுக்கிறது என்று கூறியதும் மன்னருக்கு பயத்தில் தலைகால் புரியவில்லை போல் இருக்கிறதே. மன்னா, நாங்கள் கடலிடம் போய் சத்தம் போட்டு பார்த்தோம் மன்னா, அது எங்கள் முகத்தில் அலையைத்தான் வீசியது, சொன்ன பேச்சை கேட்கவில்லை.
1: உயர்த்து கொட்டுகிறதே, இந்த வெயிலில் என் நினைவாற்றல் மங்கிவிட்டது. ஆமாம், 2015 அந்த சிறுவன் நமக்கு என்ன செய்தான் என்று கொஞ்சம் நினைவூட்டுங்கள்.
0: என்ன ஒரு சமாளிப்பு மன்னா. 2015 இந்த எல்னினோவால் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது மன்னா. ஆறுகள் எல்லாம் தூசியாக மாறின. நம் பசுக்கள் எல்லாம் பால் தருவதை நிறுத்திவிட்டு வியர்வையே தந்தன. மக்கள் ஒரு தர்பூசணிக்காக தங்க கட்டிகளை மாற்றிக் கொண்டார்கள்.
1: ஆமாம் ஆமாம், நினைவுக்கு வருகிறது. நாம் தண்ணீருக்கு பதிலாக ஆட்டுப்பாலில் குளிக்க வேண்டி இருந்தது. கஷ்டமான சூழலில் கூட அது சிறிது பெருமையாகத்தான் இருந்தது.
0: இந்த ரணகலத்திலும் மன்னருக்கு ஒரு பெருமை கேட்கிறது.
1: அப்படி அட்டகாசம் செய்தவனுக்கு இப்போது பார்த்து கேட்கிறதா?
0: ஆம் மன்னா, தற்போதைய நிலவரப்படி 2015 விட இந்த முறை வெயில் இன்னும் கொடூரமாக இருக்கும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்.
1: இது வான்வெளியின் இந்த திடீர் பல்டி, நாம் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும். நமது என்ன,
0: நாம் ஆழமான கிணறுகளை தோண்டுகிறோம், தானியங்களை சேமிக்கிறோம், மக்கள் யாரும் பட்டு அங்கிகளை அணிய வேண்டாம் என்று அறிவுறுத்த போகிறோம்.
1: இதெல்லாம் ரொம்ப பலவீனமான விஷயங்கள், செயல்படுத்துவதற்கு கடினம். என்னிடம் ஒரு சூப்பர் பிளான் உள்ளது. கடல் சூடாகிறது என்றால் நமது அரண்மனை பணி சிற்பங்கள் அனைத்தையும் எடுத்து போய் கடலில் போடுங்கள்.
0: அது மீன்களுக்கு தற்காலிகமாக ஜில்லண்டு ஒரு ஜூஸ் குடித்த உணர்வை தருமே தவிர உலக வானிலை மாற்றாது.
1: அப்படியா கூறுகிறேன்? சரி, அப்படி என்றால் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் மேலே ஒரு பிரம்மாண்டமான பட்டுப்பாயை விரித்து வெயிலை மறைத்து விடுவோம். உடை பிடிப்பது போல இருக்கும்.
0: அதற்கு நமது அரண்மனை கஜானா இடம் தராது மன்னா. கடந்த மாதம் தான் தங்களது மோட்டார் பொருத்தப்பட்ட சொகுசு அறிகளுக்காக எல்லாவற்றையும் காலி செய்து விட்டோம்.
1: இந்த எல்னினோவின் கம்பேக் நம்மை ஒருபாடு படுத்திவிடும் போல இருக்கிறதே.

0: சரி, முதலில் இன்று முதல் நான் குளிப்பதற்கு தண்ணீருக்கு பதிலாக ஆட்டுப்பாலை கொண்டு வாருங்கள்.
1: எனக்கு வேலை வந்துவிட்டது.
0: ஏனென்றால் தண்ணீரை இன்று முதல் இப்பொழுதே நாம் சேமிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி என்றால் இந்த கோடை காலம் மிகவும் நீளமாக இருக்க போகிறது. சரி சரி, நீர் போய் வேலையை பாரு.
1: எல்லினோதான் கம்பேக் கொடுக்கிறது என்று பார்த்தால் இந்த மன்னரின் அலப்பறை அதற்கு அதிகமாகவே இருக்கும் போல இருக்கிறது. எல்லினோவை கூட சமாளித்து விடலாம், இந்த மன்னரை சமாளிக்க முடியாது, சமாளிக்க முடியாது.
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேரம் 7:37. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. இன்று நாம் சாதிக்கப் போகிறோம், இன்றைய நாளை வெற்றியாக மாற்றுவோம் என்ற எண்ணத்தை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு நம்பிக்கையோடு பயணிப்போம். இந்த புதன்கிழமையில் உற்சாகம் சேர்க்க உங்களுடன் எப்போதும் குமரி பண்பலை 101. சரி, பாடல்கள் எப்பங்க கேக்குறது அப்படின்னு ஆர்வமா காத்திருப்பீங்க. இப்ப கேட்டுலாம். முதலாவதாக மாஸ்க் திரைப்பட பாடல், அந்தோணிதாசன் சுபலட்சுமி பாடியது.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் குழு குழு ஏசி மேளா. இன்று காலை

0: 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கலை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
5: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
4: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
5: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
4: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
5: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
4: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
0: இன்று காலை 11:02 ஏக்சூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும். பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்களை உங்களுக்கான இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளிலிருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேசலாம் இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில்.
6: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
7: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
6: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
7: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
6: சேர்க்கை நடைபெறுகிறது.
8: தேதியும் செய்தியும் இன்று June 10.
9: தமிழக நூலகத்துறையின் முன்னோடி வி தில்லை நாயகம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
8: 1925 இதே நாளில் பிறந்த வி தில்லை நாயகம் அவர்கள் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் முதல் தொழில்புரி நூலக இயக்குநர் ஆவார்.
9: நூலக இயக்கத்தின் பண்பும் பயனும் என்றும் இல்லாத அளவு உயர்ந்த வீச்சினை பெற்ற இவரது பணிக்காலம் தமிழக நூலக இயக்கத்தின் பொற்காலம் என்று நூல் சார்ந்த பெருமக்களால் புகழப்பட்ட இவர் பொது நூலக இயக்கத்தின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார்.
8: இந்திய நூலக இயக்கம் என்னும் இவரது நூல் இவர் 40 சேகரித்த தகவல்கள் 400 பக்கங்களில் 4000 வரலாற்றை கொண்டதாக இருக்கிறது.
9: 1982 உலக பல்கலைக்கழகம் இவருக்கு சிறப்பு முனைவர் பட்டமளித்து இவரை கௌரவித்துள்ளது.
8: இதே நாளில் மதுரை மாவட்டத்தில் பிறந்த சுந்தர் பிச்சை அவர்கள் தற்போது கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார்.
9: இந்திய வானொலி செய்தி வாசிப்பாளர் சரோஜ் நாராயணசுவாமி அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: அகில இந்திய வானொலியின் முதலாவது தமிழ் பெண் செய்தி வாசிப்பாளரான சரோஜ் நாராயணசுவாமி அவர்கள் 1935 இதே நாளில் பிறந்தார்.
1: 1963 வானொலி சேவையில் இணைந்த இவர் 34 பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னர் NDTV நிறுவனத்தில் பணியாற்றினார்.
0: திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், விளம்பரங்களுக்கும் குரல் கொடுத்துள்ள இவர் பல அரசியல் தலைவர்களை நேர்காணல் செய்திருக்கும் பெருமைக்கும் உரியவராவார்.
1: தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்துள்ளது.

0: 2002 இதே நாளில் இரண்டு மனிதர்களின் நரம்பு மண்டலங்களுக்கு இடையில் முதல் நேரடி மின்னணு தொடர்பு பரிசோதனை இங்கிலாந்தில் நடத்தப்பட்டது.
1: இரண்டாயிரத்தி 2003 இதே நாளில் நாசாவின் ஸ்பிரிட் ரோவர் செவ்வாய்க்கோளை நோக்கி ஏவப்பட்டது.
0: தென்னிந்திய நடிகரும் நாடக ஆசிரியருமான கிரேசி மோகன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: தமிழ் திரையுலகில் கதை வசனகர்த்தாவாகவும் நடிகராகவும் பணியாற்றிய கிரேசி மோகன் அவர்கள் நாடக ஆசிரியராகவும் பல மேடை நாடகங்களை இயக்கி நடித்தவரும் ஆவார்.
0: அடிப்படையில் ஒரு பொறியாளரான இவர் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியதைத் தொடர்ந்து மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரம், வசூல்ராஜா, MBBS உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு கதை வசனகர்த்தாவாக பணியாற்றியுள்ளார்.
1: தனது நகைச்சுவை பாணிக்காக பெயர் பெற்ற இவர் அவ்வை சண்முகி, அருணாச்சலம், தென்னாலி உட்பட பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார்.
0: இவர் 2019 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: கன்னட மொழி எழுத்தாளர், நாடக ஆசிரியர், நடிகர் மற்றும் திரைப்பட இயக்குநரான கிரீஷ் கர்நாட் அவர்கள் 2019 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பான்மொழி 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாளி அவர்கள். நேரம் 7:50. இது தென்குமரி தேனலை. இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்வு வளமானது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடியும் நாம சந்திக்கிற சூழ்நிலைகள் காலநிலைகள் எல்லாமே வேறு தானே. கண்பழித்ததும் இன்றைக்கு எப்படி கிளைமேட் இருக்கு, வெயிலா மழையா அப்படின்னு பாக்குறது நம்மள பலருக்கு வழக்கம் இல்லையா. இப்போ ஜூன் மாதம் வேற, எப்போ மழை வரும் எப்போ வெயில் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. இப்போ ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க வந்து பேக்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மழை வந்தா யூஸ் பண்ற மாதிரி கொடையோ இல்ல ரெயின்கோட்டோ கொடுத்து கண்டிப்பா விடணுங்க. குழந்தை ஆரோக்கியம் தான் பெற்றோரோட கவனிப்பில். சரி, நாம எல்லோருமே வானிலை அறிக்கை என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாட்களுமே கேட்கறது உண்டு இல்லையா. நம்ம பண்பலையில கூட அப்பப்போ சொல்லிட்டே இருக்கும். இப்படி நமக்கு பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்த புயல் மழை அப்படின்னு காலநிலை பற்றிய வானிலை நிலவரத்தை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற இந்த முக்கிய மையம் என்ன அப்படின்னா, நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வானிலை ஆய்வு மையம் தான். இன்னைக்கு பொது அறிவி கேள்வியும் அது சார்ந்ததே. இந்திய கேள்வி இதுதாங்க, இந்தியாவின் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இன்றைக்கு பொது அறிவு கேள்வி. இந்தியாவின் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கே தொடங்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம் வித் லவ் திரைப்பட பாடலுக்கு பிறகு.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
4: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ,
3: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி.
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 04652253900.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
6: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
7: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
6: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
7: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
6: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
7: உலகத்தரத்தில் லேப் வசதி,
6: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
7: கேஎம்எம்சி ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
6: கால் 7904737872.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
11: தென்குமரத்தேன்ல கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலி 101. நேரம் 7:57. சரி, இப்போ பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் ஜம்மு. இந்தியாவின் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் June 5th ஜம்முல திறக்கப்பட்டிருக்குங்க. இந்த மையம் ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளுக்கு வானிலை எச்சரிக்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, பனிச்சரிவு, நிலச்சரிவு, இடியுடன் கூடிய மழை, பனிப்பொழிவு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கைகளை வந்து இந்த மையம் வெளியிடும். இப்போ அது மட்டும் இல்லாமல் அமர்நாத் யாத்ரா, வைஷ்ணோ தேவி போகிற பக்தர்களுக்கு கூட இந்த அறிவிப்புகள் வந்து பேருதவியாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் பனிச்சரிவு, மேகவெடிப்பு, திடீர் மழை, பனி அப்படின்னு காலநிலை மாறிட்டே இருக்கும் இல்லையா? யாத்ரா போகிற பக்தர்கள், இராணுவ வீரர்கள், இப்படி எல்லாருக்குமே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உதவியாக அமையும். கேள்வியின் பதிலும் மீண்டும், இந்தியாவின் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு? ஜம்முவில்.

0: இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டுவலி ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் குட்டகுழி அரசு ஆரப்ப சுகாதார மண்டலத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலின் நேரலை நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் பற்றி பேசலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு 2602024027224652 இணைப்பு எண் 8903257309 என்ற எண்களில் அழைக்கலாம். ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை.
1: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: உற்சாகமான காலை பொழுதில் உங்களோடு குமரி பண்பலை 101. இனி கேட்போம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேற்றைய பொழுது திரும்பாது, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு வாழ்க்கையை ரசிப்போம். குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: நேரம் 8:03. தென்குமரி தேனலில் இனி வடசிறை உழவச்சந்தை காய்கறி விலை விவரம் அறிந்து கொள்வோமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 55 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 68 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சௌ சௌ 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதிலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், காரமணி 50 ரூபாய், நூக்குள் 48 ரூபாய், ஒட்டுமாங்காய் 35 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்.
1: வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இப்போது அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 32.50 அடியாக பதிவாகியுள்ளது. பெருஞ்சாணி அணை 55.50 அடி, சிற்றாறு 1 அணை 10.50 அடி, சிற்றாறு 2 அணை 10.59 அடி, பொய்கை அணையின் நீர்மட்டம் 15.90 அடியாக பதிவாகியுள்ளது. மாம்பழத்துறையாறு அணையின் நீர்மட்டம் 24.61 அடியாக பதிவாகியுள்ளது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்றைய காலை நிலவரப்பட அறிந்து கொண்டீர்கள்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
9: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு ஏசி

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களே, இத்துடன் தென்குமரி தேநிலை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.
8: Morning News. Good morning. I am Saira Mujtaba. The headlines. Prime Minister Narendra Modi becomes longest serving elected Prime Minister of India. World leaders hail Prime Minister Modi's transformative governance and advocacy for Global South. NDA to meet in New Delhi today to celebrate PM Modi's achievements and completion of 12 years of government. Centre unveils 1.25 lakh crore rupees rural development push. New framework under Viksit Bharat Jiramji to roll out from 1st July. US military launches strikes against Iran in response to downing of Army Apache helicopter off Oman coast. And in cricket, Ruturaj Gaikwad's century helps India A beat Sri Lanka A by 8 runs in tri-series opener in Dambulla. And now the news in detail. Prime Minister Narendra Modi has become the longest continuously serving democratically elected Prime Minister of India today. Mr. Modi took the oath of office on 26th of May in 2014. He surpassed the record of Pandit Jawaharlal Nehru, who first took oath as an elected Prime Minister on 13th of May in 1952 and served until 27th of May 1964. Pandit Nehru's tenure as an elected Prime Minister amounted to 4,398 days. Now, Prime Minister Modi's continuous tenure is 4,399 days, making him the longest serving elected Prime Minister in India's history. More details on this from our correspondent.
9: The achievement of Prime Minister Narendra Modi is particularly noteworthy given the scale and complexity of governance in India, a nation of over 1.4 billion people characterized by extraordinary diversity in language, culture, religion and geography. At a time when many countries have witnessed political churn, frequent changes in government and policy uncertainty, India has experienced continuity in leadership and governance. It reflects sustained public trust over three consecutive national mandates in the world's largest democracy. Independent global surveys have consistently ranked Prime Minister Modi among the world's most popular democratic leaders. He has also been conferred with the highest civilian honors of more than 30 countries. Prime Minister Modi's rise from a humble socio-economic background to the highest elected office without the support of a political dynasty is widely seen as an illustration of the opportunities and social mobility offered by India's democratic system. During Prime Minister Modi's tenure, nearly 250 million Indians moved out of multidimensional poverty and people saw rapid expansion of digital public infrastructure, large-scale infrastructure development, improvements in welfare delivery and broad-based socio-economic progress. During

0: 69 runs with 7 balls remaining. India A will next face Afghanistan A tomorrow on the same venue. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Saira. Newspapers have widely noticed Prime Minister Narendra Modi's 12 years in office. Modi completes 12 years, BJP hails transformation, writes Hindustan Times, while the Indian Express headlines, NDA turns 12 today, meets to mark Modi crossing Nehru stint. In an age of quick commerce taking precedence in every household, the Economic Times informs, Zepto pips Instamart in orders, but lacks Blinkit. Newspapers also carry a picture of vehicles driving through the Zojila tunnel, Asia's longest connecting the Kashmir Valley to Ladakh, following its breakthrough ceremony at Minamark in Ladakh on Tuesday. And finally, Financial Express writes about Apple's digital assistant. Siri jumps on AI bandwagon in more personal avatar. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi becomes longest serving elected Prime Minister of India. World leaders hail Prime Minister Modi's transformative governance and advocacy for Global South. NDA to meet in New Delhi today to celebrate PM Modi's achievements and completion of 12 years of government. Centre unveils 1.25 lakh crore rupees rural development push. New framework under Viksit Bharat Jiramji to roll out from 1st July. US military launches strikes against Iran in response to downing of Army Apache helicopter off Oman coast. And in cricket, Ruthiraj Gaikwad's century helps India A beat Sri Lanka A by 8 runs in tri-series opener in Dambulla. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கர வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாழி அவர்கள்.
9: தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சாகுபடி மற்றும் தொழில்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிப்பதை நோக்கமாகவும் கொண்டு 1981 ஜனவரி 12 தேதி தொடங்கப்பட்டது. வாரியத்தினுடைய தலைமை அலுவலகமானது கொச்சி கேரளாவிலே உள்ளது. வாரியத்தில் 4 மண்டல அலுவலகங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களிலே இயங்குகின்றது. இது தவிர 6 மாநில அலுவலகங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமானிலும் இயங்குகின்றது. புதுதில்லியில் சந்தை மேம்பாடு மற்றும் தகவல் மையமும், ஆலுவா அருகே உள்ள வாழக்குளத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மையமும், திருவனந்தபுரத்தில் கள அலுவலகமும் இயங்குகின்றது. இது தவிர நாட்டிலே 11 செயல் விளக்க மற்றும் விதை பண்ணைகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலே தளியிலே நமக்கு இந்த செயல் விளக்க மற்றும் விதை பண்ணை உள்ளது. கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தென்னை மரமானது இந்தியாவிலே 19 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசத்திலும் ஏறத்தாழ 2.15 மில்லியன் ஹெக்டேரிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோமானால் 500,000 ஹெக்டேரிலே தென்னை பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னையானது தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களில் முதலாவதாக வருவது தரமான நடவுப் பொருட்கள் உற்பத்தி.

செய்வதாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தரமான தென்னை நாற்று உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இதிலே முதலாவது பொதுத்துறை நாற்றங்கால். இந்த பொதுத்துறை நாற்றங்கால் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்துக் கொண்டே அவர்கள் இந்த தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவிலே 50% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு தென்னை நாற்றுக்கு 20 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 20 ரூபாயான 50% அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வெளியிட அனைத்து தென்னை ரகங்களின் தரமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்யலாம். தென்னை விதை தோட்டம் நிறுவுதல், அதாவது நியூக்ளியர் சீட் கார்டன். தென்னை விதை தோட்டம் அமைக்க பொருத்தமான நிலமுள்ள தனிநபர்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தில் கலப்பின ரகங்கள் உட்பட தரமான தென்னை நாற்றுகளுக்கான எதிர்கால தேவை பூர்த்தி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகுபடி ரகங்களின் தென்னை விதை தோட்டத்தை நிறுவுவதற்கு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்திலே அதிகபட்சமாக 4 ஹெக்டருக்கு ₹14.4 லட்சம் என்ற அளவில் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த உதவியானது 3 தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 50%, 2ம் ஆண்டு 25%, 3ம் ஆண்டு 25% இந்த திட்டமானது அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ற முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராஜெக்டிலே ஆகக்கூடிய செலவினங்களிலே 50% அல்லது 4 ஹெக்டருக்கு ஆகக்கூடிய 14.4 லட்சம் ரூபாய் அவருக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே குறைந்தபட்சம் 2 ஹெக்டர் அளவிலும் தென்னை விதை தோட்டம் நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே மானியம் என்று பார்த்தோமானால் 1 ஹெக்டருக்கு 3.6 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படுகின்றது. சிறிய அளவிலான தென்னை நாற்று பண்ணைகள் நிறுவுதல். தென்னை நாற்று உற்பத்தியில் தனியார் மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தென்னை நாற்று பண்ணைகளை நிறுவுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த நிதி உதவியை வழங்குகின்றது. தரமான தென்னை நாற்று உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான நிலம் உள்ள பொதுத்துறை தனியார் துறை, அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தனிநபர் ஆகியோர் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 6,250 தென்னங்கன்றுகளை 0.1 ஹெக்டர் அளவு என்ற ஏரியாவிலே இதை உற்பத்தி செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 25,000 நாற்றுகளை 1 ஏக்கர் நிலத்திலே உற்பத்தி செய்யலாம். இதிலே மானியம் என்று பார்த்தோமானால் 45 ரூபாயானது 2 சம தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு பயனாளி தென்னை வித்துக்காய்களை பாவிய பிறகு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது 2ம் ஆண்டு தென்னை நாற்றுகளை சான்றளித்த பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த சம தொகையானது மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை நாற்று பண்ணைகளில் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு. உண்மையான மற்றும் தரமான தென்னை நடவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை நாற்றங்கால்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் முறையை ஏற்படுத்தி உள்ளது. பரப்பு விரிவாக்க திட்டம். பொருத்தமான புதிய பகுதிகளில் அறிவியல் சார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் தென்னை விவசாயிகளுக்கு ஊக்கம் நிதி மற்றும் ஊக்க மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே புதிய தென்னை நாற்றுகளை நடுவதற்கு 1 ஹெக்டருக்கு 56,000 ரூபாய் நிதி உதவி 2 சம தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. இந்த மானியமானது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டர் மற்றும் குறைந்தபட்சம் 0.08 ஹெக்டர், அதாவது 20 சென்ட் பரப்பிலே 10 தென்னங்கன்றுகள் நடவு செய்திருந்தாலும் அவர் இந்த திட்டத்திலே பயனாளியாக ஆகலாம். இந்த திட்டத்திலே அவருக்கு ஆகக்கூடிய செலவிலே 35% அல்லது அதிகபட்சமாக 56,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு 2 சம தவணைகளில், அதிகபட்சமாக 28,000 ரூபாய் முதலாம் ஆண்டு

0: இரண்டாம் ஆண்டு 28,000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை நிலங்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதன் மூலம் நிலையான முறையில் நிகர வருமானத்தை அதிகரித்தல், இந்த திட்டத்தின் தென்னை சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த வேளாண்மை நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கான முக்கிய வேளாண் பரிமாணங்களை வழங்குகிறது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டமானது ஒரு கிளஸ்டர் பேசிஸ் என்ற முறையிலே செயல்படுத்தப்படுகின்றது. இந்த முறையிலே ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் அளவிற்கு 42,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவிலே 2 சமமான தவணைகளில் வழங்கப்படுகின்றது. அதாவது முதலாம் ஆண்டு 21,000 ரூபாயும் இரண்டாம் ஆண்டு 21,000 ரூபாயும் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற உதவியானது இடுபொருட்களாகவே வழங்கப்படுகின்றது. மறுநடவு செய்தல் மற்றும் புனரமைத்தல் திட்டம். நோயுற்ற உற்பத்தி செய்யாத பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றி மீதமுள்ள மரங்களை புத்துயிர் பெறச் செய்வதன் மூலம் தென்னையின் உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு 1 ஹெக்டேருக்கு 54,000 ரூபாய் 2 ஆண்டுகளில் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம் என்று பார்த்தோமானால் நோய் முற்றிய பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றுவதாகும். அவ்வாறு அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 1,000 ரூபாய் என்ற முறையிலே 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 32 மரங்களை அகற்றுவதற்கு 32,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இரண்டாவது அம்சம் என்று பார்த்தோமானால் அங்கே பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏற்கனவே உள்ள மரங்களை புதுப்பித்தலாகும். இவ்வாறு புதுப்பிப்பதற்கு 1 ஹெக்டேருக்கு 17,500 ரூபாய் மானியமாக 2 தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 8,750 ரூபாயும் இரண்டாம் ஆண்டு 8,750 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக தரமான குட்டை மற்றும் கலப்பின நோய்களை தாங்கும் நாற்றுகளை மறுநடவு செய்தல். இவ்வாறு மறுநடவு செய்வதற்கு 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்படுகின்றது. தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம். கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் என்பது தென்னை வளர்ச்சி வாரியத்தால் பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு விரிவான குழு தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்திலே பயனாளியினுடைய வயது வரம்பு என்பது 18-65 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதிலே தென்னையின் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள், நீரா இறக்குபவர்கள் மற்றும் தென்னை மரமேறும் நபர் நண்பர்கள் திட்டத்தின் கீழும், நீரா வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தின் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்திலே பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் தொகை என்று பார்த்தோமானால் 956 ரூபாய் ஆகும். இந்த பிரீமியம் தொகையிலே பயனாளி வந்து 143 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இந்த பிரீமியம் தொகையினுடைய 15% மட்டுமாகும். மீதமுள்ள 85% அதாவது 813 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய பயனாளிக்கு பிரீமியமாக செலுத்துகின்றது. இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை அதிகபட்சம் என்று பார்த்தோமானால் 700,000 ரூபாய் வரை இந்த திட்டத்திலே அவருக்கு காப்பீடு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று பார்த்தோமானால் அவருக்கு அவர் பணி செய்ய போவது முதல் பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் வரை உள்ள காலகட்டங்களிலே அவருக்கு இந்த காப்பீடானது பொருந்தும். தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் மற்றும் கூடுதல் விவரங்களையும் அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboard.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயமுத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422 இது

0: இணைப்பு எண் 2993684 042 2 2 2 9 9 3 6 8 4 தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
0: இதில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் ஈ. அறவாழி அவர்கள்.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
2: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: லிமிட்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: காற்றலையில் உங்களோட ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 8:45.
2: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நீ. சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
6: ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜ நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டுருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு

0: இருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர், நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னோம். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 8:51. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
7: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி, NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டில் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
8: நிஷ்கன்னியாகுமரி.
9: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
10: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: இன்று காலை 11:02 ஏக்ஸூரை தொடர்ந்து பேசுக மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும் நேர்களை. அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் இன்று முற்பகல் 11:30 பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் பற்றி பேசலாம் நேர்களே. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. 9:02 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். அப்போ சரி தோழியர் யோசிப்பாங்க, இன்னைக்கு 1:10 என்ன பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டா, ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ், அப்புறம் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு பேச போறீங்க. இந்த நேரலை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா 8260240 9907224562 என்ற எண்களிலோ, அல்லது அலைபேசி எண் 8903257309 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாமா? தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் தேவி ஸ்ரீ பிரசாத் லாவிட்டோ லாபோ பாடி விவேகா வரிகளில் கங்குவா திரைப்பட பாடல்.
12: Hey, trippin' away. Hey, trippin' away.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேரம் 8:58. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பனை 101 இன்று

காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

நேர்களை, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சரம் எஸ் முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஏக் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் மருத்துவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நேரம்
1: மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: நேரம் காலை 9:02. நேசத்தால் இணைவோம், இசையால் நினைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும்
3: வசந்த அழைப்பு.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
5: ஆஹா, செம்ம வாசனை
6: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வணக்கம் குமரி நெஞ்சங்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய அத்தியாயங்களையும் கொண்டு வரட்டும். உங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி இன்றைய நாளை வெற்றியடைய செய்யுங்கள். உங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துவது பண்பலை 101 ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. நேரம் காலை 9:04 ஆயாச்சு. இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலைக்கான நேரம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த சந்தோஷமான உற்சாகமான பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. இன்று நமது வசந்த அழைப்பில் இணையும் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடலை விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். செல்லப்பன் சார், குலசேகரபுரத்துல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
4: ராஜபுரம் நடித்த வீர தாலாட்டு படத்தில் இருந்து போட்டு சந்தன போட்டு நாட்டுப்புற பாடல்.
3: கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் காலை 9:11 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார்.
4: படம் வந்து பார்வையே போதுமே, அதை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து ஒரு பாட்டு ஒளிபரப்பு.
3: கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.
4: நன்றி.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:18 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்தழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
5: மணிகண்டன், மண்டைக்காடு.
4: மண்டைக்காட்டுல இருந்து மணிகண்டன் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
5: சின்னகமன் படத்துல இருந்து வாணிஜெயராம் கவிதை கேளுங்கள். கருவியில் பிறந்த ராகம்.
4: கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. தோழிகளே, இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு: சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜுகள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்புல எல்லா தோழிகளும் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. நேரம் காலை 9:25 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: பெரியகுறிச்சிலிருந்து சுதாது. நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: ஆமாமா, நல்லா இருக்கும்.
3: காலையில சாப்பிட்டாச்சா?
4: இல்ல இல்ல, இனி நான் எல்லா வெளிவண்டி வச்சிருக்கேன், வச்சுக்கிட்டு ட்ரைவ்லேயே இருந்தேன் பாட்டுக்கு.
3: சரிம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
4: சங்கமம் படத்துல இருந்து மழை துளி மண்ணில் சங்கமம், அந்த பாடல் வேணும்.
3: மழை துளி. உங்க வீட்டுல மழை துளி மழை பெஞ்சிட்டு இருக்கா?
4: கொஞ்சம் வெயில் அடிக்குது.
3: சரிம்மா, ஓகே. உங்களுக்காக இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றிமா.
4: நன்றி.

0: என்றும் இனிமையாய் எப்போதும் புதுமையாய் உங்கள் குரலாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுக்குழு ஈசி மேளா. நேரம் காலை 9:32 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பான நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா. நான் கட்டைக்காட்டிலிருந்து ரத்தினம் பேசுறேன்.
0: கட்டைக்காட்டிலிருந்து ரத்தினம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.
1: நன்றிமா, நன்றி.

0: சொல்கிறது.
1: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
2: ஐயமுறை அறிந்திடு மீட்பு முறைகளை. சில எளிய மீட்பு முறைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு இதுல வீட்டுக்குள்ளேயோ ஏதோ ஒரு பேரிடர்லயோ அல்லது ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு, ஒரு வயசானவர் இருப்பாரு, வீட்டை விட்டு அவர் வெளியே கொண்டு வரணும். இதுக்கு எல்லாமே எளிய மிக எளிய மீட்பு முறைகள் இருக்கு. ஒரு போர்வை இருந்தா கூட டிராகிங் மெதட்ல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அந்த போர்வையில அவரை உட்கார வைத்து தரையில இழுத்து அவரை வந்து அந்த ஆபத்தான அந்த கட்டிடத்தை விட்டோ அல்லது வீடுகளை விட்டோ நம்ம பாதுகாப்பு.

0: பாதுகாப்பாக கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இருகை இருக்கை, மூன்று கை இருக்கை, நான்கு கை இருக்கை, முன்னும் பின்னுமாக சுமத்தல், முதுகில் சுமத்தல், தீயணை போர் தூக்குமுறை, போர்வை தூக்கி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவைஸ்ட் மெதடும்பாங்க. நம்ம கிட்ட என்ன கிடைக்குதோ அது மூலமா ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பாதிக்கப்பட்ட நபரை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே கண்டிப்பா எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஐயமுறை அறிந்திடு மீட்பு முறைகளின் இந்த இதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒருபோதும் திரும்ப செல்ல வேண்டாம் எரியும் கட்டிடத்தின் உள்ளே. இப்போ ஒரு தீ விபத்திற்கு ஒரு கட்டிடம் உள்ளாகிறது. ஐயோ, நான் இப்போ தானே அந்த இடத்துல என்னுடைய உடைமைகள் அது இருக்கு, இல்லைன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் இருக்கு, இது எது எந்த கட்டிடங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இன்சிடென்ட் வந்தாச்சுன்னா ஒன்ஸ் அவுட் ஸ்டே அவுட். நீங்கள் ஒருபோதும் திரும்ப எக்காரணம் கொண்டு எரியும் கட்டிடத்தின் உள்ளே செல்லவே கூடாது. எரியும் கட்டிடத்திலிருந்து நீங்க ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், மீண்டும் உள்ளே செல்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காதீங்க. எரியும் கட்டிடத்துல உடைமைகளை காப்பாற்றுக முயற்சிக்க கூடாது, அது நம்ம உயிருக்கே ஆபத்தானதாட்டு முடிஞ்சிடும். அணைக்கப்படாமல் விட்டு செல்லும் விறகு, சிகரெட் துண்டு, தீக்குச்சி, இந்த மாதிரி போன்ற பொருட்களால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பெரிய காட்டு தீ போன்ற பெரிய விபத்துகள் ஏற்படுது. எனவே எந்த ஒரு நெருப்புடன் கூடிய பொருளையும் அனைத்து பின்னரே விட்டு செல்ல வேண்டும். ஏன்னா இது சில இடத்துல ஃபாரஸ்ட் ஃபயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த விட்டுட்டு போற இதனால நடக்குது. அந்த இடத்துல திரும்பவும் உள்ளுக்கு போனவங்க திரும்ப வெளியே வர்றதுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஆகுது. அதனால இது எல்லாமே நீங்க கவனத்துல வச்சுக்கணும்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:02 எக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்துகிட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த காத்திருக்காங்க, மறக்காம கேளுங்க. நேரம் காலை 9:41 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நேர்கள்லாம் சூப்பர் சூப்பர் பாட்டா கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க, நாமும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? நான் மலங்குல இருந்து பாஞ்சலி பேசுறேன் மேடம்.
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மதுரை படத்துல இருந்து கண்டேன் கண்டேன் அந்த பாட்டு.
0: ஐயோ, என்ன ஒரு சிரிப்பு உங்களுக்கு இந்த பாட்டை கேக்குறப்ப இருக்கு, சந்தோஷம்.
1: விஜய் படம் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஓகேம்மா ஓகேம்மா, கண்டிப்பா உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம். கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
2: நேர்களை, இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு, பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம்.

0: நேயர்களே, நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண் இருக்கும். 2907722 என்ற எண் இருக்கும். அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257739. நேரம் காலை 9:49 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் நிலையத்தார்க்கம் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது யார்?
1: வில்லுக்குறை திருவிடைக்கோடு கண்ணன்.
0: கண்ணன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: பாரதி ராஜா படத்திலிருந்து, கடலோர கவிதைகள்.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி சார்.
1: நன்றி.

0: மனை முட்டம்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
2: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. தோழிகளே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உங்களுக்கான தலைப்பு: சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி? நேரம் காலை 9:56 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் இன்றைய நிறைவான நேயர், வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
7: அந்த புது நெல்லு புது நாத்து அந்த படத்துல இருந்து பூ பூ பூ பூ பூத்த சோலை.
6: கண்டிப்பா சார், உங்களுக்காக இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி சார்.
7: நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வருவது வாசிப்பை சுவாசிப்போம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் 10:02. அசையா நம் மனங்களில் இசையால் இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி FM 101.
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி.

0: வாழ்க்கையில் மாற்றத்தை தேடுற நாம அதற்கான வழிகளை கவனிக்காம இருக்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் ஏற்படுத்திக்க முடியும், அதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறது தான் சூட்சுமம். அந்த வழியில ஒண்ணுதான் இந்த புத்தகம். புத்தகம் நம் வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா மாற்றும் அப்படிங்கறது ஒரு பதிலா இருக்கும். நல்ல புத்தகங்களை நட்பாக்கி கொண்டால் நம்ம உயர்ந்த எண்ணங்களை தருபவர் இந்த புத்தகங்கள். புத்தக பிரியர்களுக்கு தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா, புத்தகம் வெறும் காகிதம் அல்ல, நம்மை மாற்றும் ஆயுதம் என்பதுதான். வாரந்தோறும் புதன்கிழமை வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் புத்தகங்களை படித்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்திலே தொடர்ந்து வாசிப்போம்.
1: இப்போ நம்ம ஒரு கதை படித்தோம் இல்லையா, ஆனா நம்ம கையில வந்து இந்த புத்தகம் வரும் நம்ம நினைக்கவும் இல்லை அப்படித்தானே. ஏதோ ஒரு புத்தகம் நம்ம கையில மாறி மாறி வரும், யதார்த்தமாய் கிடைச்ச ஒரு புத்தகத்தை நம்ம வந்து வாசிச்சுட்டு இருக்கோம். அதில் நிறைய கருத்துங்கள் இருக்கு. சில புத்தகங்கள் வந்து பக்கங்கள் அதிகமாக இருக்கும், நம்ம அதை படிக்க படிக்க படிக்க தான் ரொம்ப கருத்துக்கள் அதிகமாக இருக்கும். இது வந்து பக்கங்கள் குறைவு தான் இந்த புத்தகத்தில், 10 சிறுகதை தான் இருக்கு. நம்ம கழிந்த வாரம் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து இளம் தம்பதியினர் வந்து ஒரு வயதான தம்பதியினரை வந்து ஆதரவற்ற தம்பதியினரை வந்து தத்தெடுக்கிறது மாதிரி பார்த்தோம். இந்த வாரமும் நம்ம ஒரு சிறப்பான ஒரு கதையில தான் வந்திருக்கோம். அது வந்து அந்த பேரை கேட்டாலே ரொம்ப அருமையான பேரா இருக்கு, மெய்யழகி அப்படிங்கிற பேரு. கதையோட தலைப்பு வந்து மெய்யழகி. அதில் வந்து அந்த தொடக்கத்தில் வந்து ஒரு ஆலமரம் வந்து படமாக கொடுத்து அதில் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க.
0: விழுதுகள் நிறைய
1: விழுதுகள் அதில் என்ன அப்படிங்கிறத பின்னாடி கதையில் வருது, அதில் பார்த்துக்கலாம்.
0: அதாவது தமிழர் பரம்பரை அப்படின்னு கூட டைட்டில் தந்திருக்காங்க இல்லையா, ஒரு டைட்டில் ஆகிடும். இந்த கதையில் வந்து ஒரு இளம் தம்பதியினர் தான் வர்றாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிடுவோம், விக்ரம் வனிதா. ரெண்டு பேரும் ஒரு 3 ஆண்டுகள் திருமணமான தம்பதிகள். 3ஆம் ஆண்டை நோக்கி அடியெடுத்து போறாங்க. ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்லி செல்வத்திற்காக ஏங்கி இருக்கிற ஒரு தம்பதிகளாக.
1: அது ஓபனிங்கே வந்து ஆசிரியர் எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஒரு சினிமா பாடல் இருந்தே
0: தோன்றியிருக்காங்க.
1: அந்த டோன் வச்சிருக்காங்க, அதை வந்து பாடி பாடி அது களைத்து போனது அப்படின்னு ஒரு அருமையா ஒரு ஓபனிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து பொதுவாக நம்ம தமிழர்கள் வந்து எந்த ஒரு விஷயமானாலும் அதை வந்து நம்முடைய தமிழ் வருட தமிழ் ஆண்டு படி தான் சொல்லுவோம். இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒரு திரைப்படத்தில் உள்ள ஆணி போய் ஆடி வளைஞ்ச என் பையன் டாப்பில் வந்துருவாங்க மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு இவங்களுடைய வாழ்க்கை வந்து கல்யாண வாழ்க்கை வந்து வரக்கூடிய தை மாசத்துல 3ஆம் ஆண்டுல காலடி எடுத்து வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு இளம் வயது தம்பதியினர். இப்ப ஒரு திருமணமான தம்பதியினர் அப்படின்னா உடனே எடுத்து எடுப்புல உறவுக்காரங்களானாலும் சரி நண்பர்களானாலும் சரி ஒரு ஒரு சில மாதங்களானா உடனே
0: உறவை எதிர்பார்ப்போம்.
1: ஆமா, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, விசேஷம் எதுமா உண்டுமா அப்படின்னு. ஆனா இவங்க வந்து அது இப்ப வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் நல்லா வாழணும், ஒரு புரிதல் வேணும் நமக்கு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு தம்பதி. ரெண்டு பேருமே பரஸ்பரம் நண்பர்களா கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு தம்பதியினர்.
0: அப்ப காலையில வந்து இவங்களுக்குள்ளாடி ஒரு உரையாடல் நடக்குது. என்னன்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து அப்பா வந்து இவங்க கூட அவங்க
1: விக்ரமோட
0: அப்பா இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா வந்து விக்ரமோட அண்ணன் வீட்டுல மும்பைல வந்து இருக்காங்க. போய் 6 மாசம் ஆகுது, மழைக்காலம் தொடங்க போகுதான், இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு விக்ரம் வந்து வனிதா கிட்ட சொல்ல.
1: அதாவது இது கதை என்னன்னா, விக்ரமோட அம்மா கிடையாது, விக்ரம்க்கு அப்பா. அப்ப 2 மகன்கள் தான், 6 மாத காலம் மூத்த மகன்ட்டையும் 6 மாத காலம் இளைய மகன்ட்டையும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல தான் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பாம்பேல இருந்து இங்க வர்றது மாதிரி, அடுத்த 6 மாதம் அங்க முடிய போது 6 மாதம் அடுத்தது விக்ரம் டீம் வனிதா டீம் வரணும். வந்து வர டைம்ல சொல்றாரு விக்ரம் வந்து வனிதாட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, எங்க அப்பா வந்து வராங்க அடுத்ததுன்னு சொன்னோன்னா வனிதாக்கோடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு?
0: கொஞ்சம் ஏதோ

0: தடை அப்படி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒரு உறவு ஒரு தனியா இருக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து ஒரு குடும்ப ஒற்றுமையான கூட்டு குடும்ப வாழ்க்கையை வந்து மறுப்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தம்பதிகளா தான் இந்த விக்ரமும் வனிதாவும் வந்து பத்து ஃபர்ஸ்ட்ல வந்து சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வர்றது வந்து இவங்களுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கிற மாதிரிதான்
1: பொதுவா மருமகள் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல கொண்டு வராங்க. மருமகன்னா அவங்க அம்மா அப்பா தான் மெயின், கணவனோட அம்மா அப்பா வந்து நமக்கு தேவையில்லைங்க மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்க மாதிரிதான் காட்டுறாங்க.
0: இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து யாருமே வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காலையில எந்திக்கிறதுல இருந்தே டைம் வந்து என்ன ஆகும், ஒரு சரியான டைம் வந்து கீப் பண்ண மாட்டோம் தூங்கி எந்திக்கிறதுல இருந்து.
1: இப்ப வீட்டுல பெரியவங்க இருந்தா என்னெல்லாம் வந்து அப்படிதான் காலையில எழுப்பியிருக்காங்க, டைம் ஒரு டைமா சொல்லி நேராச்சு நேராச்சு நேராச்சு. ஆனா நம்ம அலாரம் வச்சிருப்போம், அலாரத்தை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நாமளா தனியா இருந்தா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி படுத்துட்டு ஆனா அவசர கதியா புறப்படுவோம். பெரியவங்க இருந்தா அது என்ன பண்ணுவோம், கரெக்டா கீப் அப் பண்ணுவோம். அவங்க திட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு சலிப்பா இருந்தாலும் நம்ம டைம் வந்து கரெக்டா கீப் அப் ஆகும். அப்ப இது வந்து இவங்க லேட்டா எந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம்,
0: அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அதுக்காகவாது இவங்க எந்திக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து அவங்க அப்பா வந்தா வந்துரும் அப்படின்னு வனிதன் நினைக்கிறாங்க. அடுத்த இது பாக்கும்போது அப்பா வந்த பிறகு உள்ள ஒரு உரையாடல் நிகழ்ச்சிக்கு முன்னாடி போறாங்க.
1: வர வேண்டாம் ஒரு மாசம் கழிச்சு வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க முதல்ல வனிதா. ஆனா விக்ரம் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்க அண்ணன் நேத்தே போன் பண்ணாங்க, அப்பாக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சான், அப்பா வந்துருவாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, சரி வந்துருவாங்க.
0: உனக்கு டிக்கெட் போடுற டைம் இருக்காது, வேலை அதிகமா இருக்கும், அதனால நானே அந்த வேலையை ஈஸியாக்கிட்டேன்.
1: ஈஸியா பண்ண வர வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிடுவாங்கன்னு அவர் ப்ரீ பிளானா பண்ணிட்டாரு. சோ எல்லாருமே வந்து இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாக்கணும், நமக்கும் வந்து வயசாகும், ஒரு வயசான காலத்துல நாம எப்படி இருக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த வயசானவங்கள நாம எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கறதையும் இதுல கொண்டு வராரு ஆசிரியர்.
0: இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலை நிறைய குடும்பங்கள்ல அழிக்க வேண்டிய டெய்லி பாக்குற
1: இப்பவும் நடந்துட்டே இருக்கு. சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு வயதானவங்க, அவங்க மருமக வந்த பிறகு கேட்டீங்களா, அவங்க மருமக வந்த பிறகு அவங்க மருமக வந்து மாமியார்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. வந்த உடனே எப்போவுமே அவங்க வீட்டுக்கு போகிறதும் அவங்க அம்மா வீட்டில் போகிறதும் வாரதுமாக இருக்கும். இப்போ இந்த மாமியார் வந்து எப்போவுமே படுத்தே இருப்பாங்க சில டைமில். இவங்க கொஞ்சம் வயதானவங்க, இவங்க வந்து ரொம்ப வயதானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது கொஞ்சம் காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுப்பாங்க, இருந்த வேலைகள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மருமக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சாப்பாடை கிட்ட கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தூங்கும் போது அவங்க தலைமாட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி, அதாவது ஒரு ஈகோ, நான் நீங்கள் சாப்பிடுங்கன்னு. அப்போ அவங்க மாமியார் எந்திரிச்சு பார்க்கும்போது அதில் சாப்பாடு இருக்கும். இப்போ அவங்களுக்கு அது ஒரு வருத்தம், நம்ம மகளாக இருந்தால் நம்மளை எழுப்பி சாப்பிடுமான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம், அதை எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆயிரும், நாளடைவில் அது பிரச்சனைக்கு வழி வந்து எந்நேரமும் வீட்டில் ஒரு சண்டை தான் காலையில். சரி, இது மாதிரி இல்லாமல் ஒரு மருமக அப்படிங்கும் போது ஒரு எழுப்பி கொடுக்கலாம், சாப்பிடுங்க, இல்லாட்டா பெயர் சொல்லி கூட கூப்பிடாண்டா, என்ன உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக கூட சொல்லலாம். இதில் வந்து இவர் இங்கே வந்துட்டார், காலையில் எழும்பும்போது காலையில் தூங்கிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கிச்சனில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. கேட்டோன்னா வனிதாக்கு நல்ல கோபம் வருது, என்ன இது, உங்கள் அப்பா நீங்கள் வந்து ஒரு ரெடிமேட் ஃபில்டர் அதை காஃபி போடக்கூடிய ரெடிமேட் இது வாங்குங்க, உங்கள் அப்பா எப்பவும் ஃபில்டரை போட்டு காலையில் தட்டிகிட்டே இருக்காரு, எனக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஆரம்பத்திலே கோவப்படுறாங்க. ஆனால் இதில் கேப்பில் மாமாவுக்கு சாப்பாடும் செஞ்சு கொடுக்காங்க, மாமா உங்களுக்கு அந்த சாப்பாடு இருக்கு அது இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த கரெக்டான டைமில் எழும்புற பழக்கம் இல்லை, அதுவே நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு.
0: நிச்சயமா. அப்போ வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே போகிறாங்க, பேங்க்கு போகணும், அதுக்காக நான் வந்து வண்டியை தயார்படுத்துகிறாங்க. அந்த வண்டியை கூட கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதனால அது கூட ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுதான்.
1: அது விக்ரமுக்கு கோபம் வருது, வண்டியை போட்டு டர்ரு டர்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது விக்ரம் ஓடி போய் என்னப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்குறாரு. இல்லைப்பா எனக்கு 10 மணிக்கு பேங்க்கு போகணும், நான் அங்கேருந்து நல்ல அந்த வேலையெல்லாம் பெண்டிங் ஆகிட்டு அப்படின்னு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சவுண்டு கூட அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இதே இது அவர் கல்யாணம் கழியதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அப்படிங்கும்போது, இப்போ வந்து ஒய்ஃப் எரிச்சல் படுறதுனால இவர் எரிச்சல் படுறது மாதிரி காட்டுறாரு. ஆனால் அப்பா மேல பாசம் இருக்குது, ஸோ ஒய்ஃபையும் சமாளிக்கணும். இது நிறைய குடும்பங்கள்ல இப்ப நடக்கக்கூடிய
0: ஒரு வாரம் அப்படியே கழிஞ்சு போகுதான். அப்போ இன்னைக்கு புதன்கிழமை வந்து காலையில 10:13, ஆனா நம்ம கதையில அன்று புதன்கிழமை காலை 8 மணி நடக்கிற ஒரு விஷயத்தான் சொல்லி

0: இருக்காங்க. கிச்சன்ல சூப்பரா சமையல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு.
1: என்னது சாப்பாடு டைம் இப்ப நிறைய பேர் சாப்பிட்டுட்டு கூட இருப்பாங்க. தக்காளி பொரியலும் வெங்காய சாம்பாரும் மணக்கு
0: தான் காரக்கறி
1: எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. விக்ரமுக்கு வந்து சுவைய கட் நாக்கில் வந்து அப்படியே தண்ணி ஊறுது அந்த சாப்பாடை கட்டோன்னே. அரைகுறையாக போய் சாப்பிட்டு பார்க்காரு ஒய்ஃப் செஞ்சதை அப்படிலாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
0: அவங்க உரையாடல் அருமையாக கொடுத்துருக்காங்க.

0: புறப்பட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதை சொன்னதும் வன்னிதா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா?
1: வன்னிதா வந்து எப்பவுமே இதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தோணி இருக்கும். அவங்க சொல்றாங்க ஒரே ஒரு நாள் தான் சண்டே, அன்னைக்கு தான் நமக்கு லீவு, அன்னைக்கு மாதிரி நம்ம அங்கே போகணும், வேலை இருக்கு உங்க அப்பாட்ட சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. விக்ரமும் அதை போய் சொல்றாரு. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்ல நீங்க வரண்டாம், நான் போய் ஊர்ல கிராமத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்ட்டு அவர் இவங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. கொஞ்ச நாள் நாங்க இருந்துட்டு வரேன் வேற சொல்லிட்டாரு. உடனே வனிதாக்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா கொஞ்ச நாள் கேப்ல ஒரு மாசம் கழிச்சு வர சொன்னோம், ஆனா அவர் ஒரு மாசம் அவரே வேற இடத்துக்கு போறாருன்னா ஓகே சொல்லிருங்க உங்க அப்பா போயிட்டு வரட்டு அப்படின்னு
0: சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு
1: சொல்லி அவங்களுக்கு சாதகமா பேசுற
0: வார்த்தையும் சொல்லிருவாங்க. என்ன அப்படின்னா, அப்பா மாமா ஆசைப்பட்ட நீங்க ஏன் தடுக்கிறீங்க, போயிட்டு வரட்டு, நிதானம் போயிட்டு, நீங்க போயிட்டு நிதானமா வாங்க மாமா,
1: நல்ல பேர் நல்ல பேருவாச்சு,
0: ஆனா உடம்பு மட்டும் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு அக்கறையா சொல்லிட்டாங்க.
1: இதுதான் வந்து இது வந்து நிறைய நடைமுறையில நிறைய பேர் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. அதை வந்து ஆசிரியர் வந்து எவ்வளோ அழகாக அதுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறதான். நேயர்களுக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து ஒரு சின்ன இடைவெளி கொடுத்துட்டு
0: நிகழ்ச்சிக்குள்ளாடி வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல், யாகாவாரையினும் நாகாக்க திரைப்பட பாடல்.
1: பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
10: அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
9: நேஷ் கன்னியாகுமரி.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
9: நேரம் 10:24. குவரி பண்பலை 101 இருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
10: வாசிப்பை சுவாசிப்போம். இன்னைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு 10 சிறுகதைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். அதுல இன்னைக்கு வந்து ஒரு கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு சூப்பரான ஒரு கதை அப்படின்னு சொல்லணும், தமிழர் பரம்பரை அப்படின்னே சொல்லிக்கலாம். இப்போ வந்து இந்த கதையை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தவருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு இளம் தம்பதியினர், அவங்க அப்பா

0: வந்து கூட இருக்காங்க. இப்போ வந்து அண்ணா வீட்டுக்கு, அண்ணா வீட்டுக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்கு, சொந்தக்காரன் வீட்டுக்கு திருமணத்துக்காக போக போறாங்க இல்லையா?
1: இப்போ வனிதா வேண்டான்னு சொல்லியாச்சு. வனிதா மாமனார் விக்ரமோட அப்பா வந்து கிளம்புறாரு. அப்போ அவர் எப்படி சந்தோஷமா போறாருன்னா, அங்கே போய் என் சொந்தக்காரங்கெல்லாம் நிறைய இருக்காங்க, நான் வந்து விசேஷம் முடிஞ்சோன்னு ஒவ்வொரு வீட்லேயும் நான் கொஞ்ச நாள் இருந்து ஒரு 2 மாதம்லாம் நான் கழிச்சிட்டு வந்துடுவேன். அவர் ரொம்ப ஜாலியாக அவருக்கு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு இப்போ ஃப்ரீ ஆகிட்டாங்கல்ல அப்படிங்கும்போது, இதே டைமில் வந்து விக்ரமோட பாஸ் அவங்க வீட்டில் வந்து ஒரு பூஜை நடக்க போகுது, ஏதோ ஒரு பூஜை சம்திங் நடக்க போகுது. அதுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்ருக்காங்க, யார், விக்ரமையும் வனிதாவையும். இந்த கேப்பில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வனிதா வந்து அவங்க மாமனார் போக டைமில் ஒரு விஷயம் விக்ரம்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேர் இல்லை 3 பேராக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வனிதா வந்து அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இது. வந்து இப்போ மாமனார் போயாச்சு, அங்கே மாமனார் போய் கொஞ்ச நாள் ஆயாச்சு. இங்கே வனிதா வந்து ஒரு 4-5 மாதங்களான ஒரு தாய்மை அடைந்த பெண்ணாக இருக்காங்க. இப்போ இந்த டைமில் இங்கே வந்து ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க, அவங்களுடைய பாஸ் விட்டு விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வனிதா வந்து வரமாட்டேன்னுங்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா ரொம்ப டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. வரமாட்டேன்னு சொன்னோடனே விக்ரம் என்ன சொல்கிறாரு, இல்லை எங்கள் பாஸ் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸே வந்து கார் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறனால, ஸோ காரில் போகிறாங்க. ரொம்ப நேரம் ட்ராவல், 1.5 மணிக்கு தாண்டி ட்ராவலில் அங்கே போகிறாங்க. இதுக்கிடையில் அவங்க அப்பா அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்கான்னு சொல்கிறாரு. வைங்களா ஒன்றை தேடுறாங்க அவங்க குடும்பத்தை. அப்போ அவங்க அப்பா இந்த ஒரு விஷயத்தில், இன்னொரு விஷயத்தில் வந்து அடிக்கடி சொல்கிறாரு, என் காலம் இருக்கும்போது தான் இந்த சொந்தக்காரங்கெல்லாம் உனக்கு தெரியும், நீ இப்படியெல்லாம் பண்ணால் சொந்தக்காரங்க நாளைக்கு உனக்கு எப்படி வருவாங்க, நீ தனியாக தான் இருப்ப, நீ மனைவி மட்டும்தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்கன்னே உனக்கு தெரியாமாயிருமேன்ட்டு அவர் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு தான் போயிருக்காரு. அதே டைம்ல இவரு பாஸ் வீட்டுக்கு போறாரு.
0: ஆமா, போகும்போது வீட்டுக்கு முன்னாடி பாக்குறாங்க, ஒரு பெரிய ஒரு பங்களா வீடுன்னு சொன்னாங்க, என்ன பங்களாவா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அலங்காரம் எல்லாம் தடபட்டுல சூப்பரா, ரொம்ப பாக்குறதுக்கு அவ்வளவு அமோகமா சூப்பரா. ஒரு ஒரு வைபவம் நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், இப்ப அவங்க குலசாமிய வழிபடத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, அல்ல உறவுக்காரங்க எல்லாருமே இந்த பெரிய இதுல அப்படி கலக்கல சூப்பரா பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அப்ப வந்து அங்க அந்த சாரோட தம்பி ராஜேஷ் அப்படிங்கிறவங்க,
1: அவரு பாஸோட தம்பி, அவர் வந்து வரவேற்கிறார்.
0: வரவேற்று
1: இதுல ஒரு இது விக்ரம் நோட் பண்றாரு, பாஸ் வரவேற்கிறதுக்கு முன்னாடி அவங்க தம்பி வந்து வரவேற்கிறாரு. மத்த எல்லாரையும் சொல்லி காட்டுறாரு, அவங்க என் சொந்தக்காரங்க, இவங்க சொந்தக்காரங்க. அப்போ இது இவங்க ரெண்டு பேருக்கு இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க இப்பவும் கூட்டு குடும்பமா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்றாரு. அந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கோம் பாருங்க அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. அது பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது.
0: அவங்க கேக்குறாங்க, ஊர் திருவிழா மாதிரி இருக்கு, எப்படி இவங்க இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. இவ்வளவு பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறதுக்கு, உறவு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது, பரஸ்பர உற்சாகம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே டைம்ல வந்து ராஜேஷ் வந்து என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருங்கன்னு தன்னோட 4வகுப்பு படிக்கிற பொண்ணை வந்து பக்கத்துல விட்டுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து, பொண்ணோட பேரு செம்மொழி. அந்த செம்மொழி கேள்வி கேக்குற பாருங்க, மாமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்டுனா, உங்களுக்கு பரம்பரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடி உள்ள உறவு பத்தி சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இவங்க வந்து கொஞ்சம் வனிதா வந்து அப்படி யோசிச்சு கொள்ளு தாத்தா பாட்டி அப்படின்னு சொன்னாங்களாம், சரியான விட அப்படின்னு சிரிச்சிட்டு, அது சரி அதுக்கு மேல அப்படிங்க என்னமோ சொல்லுவாங்க அப்படின்னு இழுக்கிறாரு விக்ரம். இதே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சிரிக்குது இந்த சின்ன பொண்ணு.
1: அதாவது நம்ம வந்து தாத்தா பாட்டி தெரியும், அதுக்கு மேல இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா வந்து பூட்டன் பூட்டி அப்படியெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அதுக்கு மேல உள்ள இது தெரியாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, 7 தலைமுறை
0: பரம்பரை சொல்லுது செம்மொழி. நானே பரம்பரை பற்றி விளக்கமா சொல்றேன், நீங்க தான் முதல் தலைமுறை, உங்க அம்மா அப்பா 2வது, பாட்டன் பாட்டி 3வது, பூட்டன் பூட்டி 4வது தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5வது, சேயூன் சேயூள் 6வது, கடைசியா பரம்பரை 7வது. இதுதான் 7 தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு கலக்கல்லன்னு சிரிச்சிட்டு ஓடுறா அந்த பொண்ணு. இந்த இத கேட்டதும் அந்த விக்ரமும் வனிதாவும்
1: இதுக்கு கீழே வந்து அந்த மேல இதுல கொடுத்திருந்து நாம எப்படி இருக்கோம்னா, நாம மகன் மகள், பேரன் பேர்த்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேர்த்தி, எள்ளு பேரன் எள்ளு பேர்த்தி, இப்படி எல்லாம் நம்ம பரம்பரை போகுது. இது முன்னாடி உள்ள பரம்பரை, இப்ப நம்ம பரம்பரை இப்படி போகும் அப்படிங்கறது கூட அந்த ஆலமர விழுதுகள்ல எழுதி காட்டியிருக்காங்க.
0: இப்படி இது வந்து இந்த இதை கேட்டோன்னா ரெண்டு பேரும் அவங்க மனசுல வந்த மாற்றம் தான் இந்த கதையோட முடிவை வந்து தந்திருக்காங்க. ஏன்னா பெரிய பாலம் அப்படின்னு அந்த உறவு பாலம், எத்தனை தூண்கள் உறவினா இருக்கிறாங்களோ அத்தனை அளவுக்கு பாலம் பெருசாகவும் பலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்கள நீர் வடியுது வனிதாவுக்கு. இதுதான் கடைசியில வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து அந்த குழந்தை பிறக்குது,
1: வனிதாக்கும் விக்ரமுக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் மெய்யழகி அப்படிங்கிறது, அதைதான் கதையோட தலைப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க அப்பா வந்து ஊர்ல இருந்து, அப்பா வாங்க அப்படின்னு அப்பா அப்பதான் வராங்க. வந்து பார்த்தா பெரிய தடபுடலா இவங்க ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விசேஷங்களை பார்த்தா அவங்க அப்பா, அப்பதான் தோணுது அவங்க அப்பாவுக்கு, இப்பதான் நம்ம மகனுக்கு புரிஞ்சிருக்கு உறவுகள்லாம். மகன் சொல்றான், அம்மா அப்பா எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கோம், எல்லா சொந்தங்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்பதான் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு உறவுகள் வேணும் அப்படிங்கறத இந்த கதை வந்து சொல்லுது. உறவுகள், நட்புகள் எல்லாருமே நமக்கு முக்கியம். நாம தனி மரம் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து தனி மரம், தனியாத்தான் வளர்ந்தேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது.
0: உறவுகளோட மகிமை சொல்ற ஒரு கதையாக இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. இன்றைக்கு வந்து மதுரை கிளிக் முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தை படித்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: கலைமகள் பாலசுப்ரமணி,
0: ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

பூக்கடலின் முழக்கமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்னிசை ராகங்களை அரங்கேற்றப் போகும் இந்நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஹரிச்சரண், ஸ்ரேயா கோஷல் ஐ திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. நேரம் காலை 10:39 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். திரை இசையில் இனி கேட்கலாம் அநேகன் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடலை பாடியவர்கள் பவதாரணி, திப்பு, தனுஷ் மற்றும் அபே ஜோத்புர்கார்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டுவலி ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் காலை 10:46. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவ் மகத்தி இவர்களின் குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் எங்கேயும் காதல் திரைப்பட பாடல்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

நேர்களை, இன்று முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, மறக்காம கேளுங்க. அதனைத் தொடர்ந்து இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கும், 2907 2 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2-5703-1. நேரம் காலை 10:54. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி வருவது கத்தி திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை அனிருத், பாடலை பாடியவர்கள் சங்கர் மகாதேவன், ஸ்வேதா மோகன்.

0: இந்நிகழ்ச்சி திரை இசை. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத், பி வி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அகஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 11:02:30. இனி கேட்போம் ஏக் சோர்.

0: மைசூர் கேட்டீர்கள். பதினோரு மணி எட்டு நிமிடம் முப்பது நொடி. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது பேசுங்க மக்களே பேசுங்க. இன்றைக்கு நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன். மழலி ததும்பும் குரல் கேட்க பள்ளி வளாகத்திற்குள் செல்வோம், வாருங்கள். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. கோடை விடுமுறை முடிந்து குதூகலம் தரும் பள்ளி குழந்தைகளின் கொஞ்ச மொழி கேட்கும் தருணம் இது. குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் இன்று நம் செவிக்கு இன்பம் தர காத்திருக்கின்றனர் நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள். அவங்களை சந்திக்க போறோம். சந்திச்சிடலாமா? சந்திச்சிடலாம். முதல்ல இறை வணக்கம் பாடிடலாமா? யாரெல்லாம் பாட போறீங்க? வாங்க பாடுங்க பாப்போம்.

பாய் பாய்.

0: உணர்ச்சிகள் தடைகள் எல்லாத்தையுமே நான் இறைவனை தாப்பா காண்பேன். கொஞ்சம் அகக்கண்ண தரங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா இறைவன் சிறப்பார் அப்படின்னு நம்புவோம்.
1: குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதானே இல்லையா? சரி, இப்ப நம்ம எல்லாரோட பேரையும் கேட்டுருவோமே, கேட்டுலாம். பேர்லாம் சொல்றீங்களாடா? பேர் சொல்கண்ணு.
2: ஸ்ரீஹர்ஷினி.
1: என்ன படிக்கிறீங்க?
2: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
1: போன வருஷம் ஃபோர்த், இந்த வருஷம் ஃபிஃப்த் வந்துட்டாங்க. நீங்க சொல்லுங்கம்மா.
3: எம்எஸ் ஜெயஸ்ரீ, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
4: எம் ஆர் பாபி, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். கேஸ் லக்ஷி, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரோட பேரையுமே சொல்லி.
5: இபி அக்ஷயா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
1: உங்க பேரு பாப்பா? பேர் சொல்லுங்க.
6: ஏஜி தேவி, சி ஒன்னாம் கிளாஸ்.
1: ஒன்னாம் கிளாஸ்? போ, பெரிய படிப்பு. நீங்க?
7: என்ன
1: படிக்கிற?
8: ஒன்னாம் கிளாஸ் கேஸ் விதுஷா சாய், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
1: இவ்வளவு பேரு நமக்காக ப்ரோக்ராம் எல்லாம் தரதுக்காக ரெடியா இருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணிருமா? இறை வணக்கம் முடிஞ்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது யாரு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். பேர் சொல்லணுமா? பேரெல்லாம் கேட்டாச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க?
9: திருக்குறள்
1: சொல்லுங்க.
9: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு பொருள். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது போல இவ்வுலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டுள்ளது.
1: கடவுளை அடிப்படையாக கொண்ட திருக்குறள் இல்லையா, அதை சொல்லியாச்சு. எப்போ நம்ம கடவுள் வாழ்த்து இறை வணக்கம் பாடியாச்சு, கடவுள் வாழ்த்துல இருந்து முதல் திருக்குறளும் அதனுடைய பொருளும் சொல்லிட்டீங்க. கோடை விடுமுறையில என்னெல்லாம் பண்ணீங்க கண்ணு?
9: படிச்சீங்களா?
1: நான் நம்பணுமா? சரி, வேற என்னெல்லாம் பண்ணீங்க?
9: கொஞ்ச நேரம் விளையாடுனீங்க.
1: கொஞ்ச நேரம் தான் விளையாடுனாங்களோ, நிறைய நேரம் விளையாடணும், உடலை உறுதியா வச்சுக்கணும். என்னமா

தேங்க்யூ. வாங்கம்மா, இப்போ மூணு பொடி பாப்பாங்க. எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க? மாம்பழ பாட்டா பாடுங்களேன், அழகா பாடுங்க கேப்போம்.

0: தருவீங்களா எங்களுக்கு? சேலத்து மாம்பழம் திட்டிக்குதோ என்னவோ, ஆனா இவங்க குரல்ல மாம்பழம் பாட்டை கேட்கும் போது அதை விட திட்டிப்பு தான்ப்பா. மாம்பழம் மாதிரியே தான் இருக்காங்க. அழகா பாடிட்டீங்க, நன்றி. வாங்க அடுத்தது வர போறாங்க பாருங்க. ஓ அடுத்த மூணு குட்டி வாங்கப்பா. வேற என்ன பாட்டு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
1: பாடுங்க கேட்டுருவோம்.

0: எல்லா தலைவர்களும் சேர்ந்து வந்து சொன்ன மாதிரியே இருக்குல்ல. நிச்சயமா ஒவ்வொரு தலைவரும் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம வாழ்க்கையில வந்து பின்பற்றினா எப்படி நலம வாழலாம் அப்படின்னு அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா.
1: உங்க பேரு சொல்லிட்டீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிட்டீங்க, இப்ப என்ன கையில வச்சு படிச்சுட்டே இருக்கீங்க எங்களுக்கு அப்படி என்ன சொல்லப்படுறீங்கன்னா?
2: ஊட்டி மலை ரயில பத்தி சொல்லப்படுறோம்.
1: கடை கடை வட்டிட்டு போட்டிருந்த பார்த்தோன்னே நினைச்சேன். சொல்லுங்க.
2: ஊட்டி மலை ரயில் என்பது நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் புகழ்பெற்ற மலை ரயில் ஆகும். 1000 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட இது மீட்டர் கேஜ் ரயில் ஆகும். குழந்தைகளை இதை அதிகம் விரும்புவதால் பொம்மை ரயில் என்ற செல்ல பெயர் பெற்றது. இயற்கை அழகும் வரலாற்று சிறப்பும் ஒன்றாக இணைந்த இந்த ரயில் உலக புகழ் பெற்றது. இந்த ரயில் மேட்டுப்பாளையம் முதல் உதகமண்டலம் வரை சுமார் 46 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. பாதையில் பல பாலங்கள், சுரங்கங்கள், கூர்மையான வளைவுகள் உள்ளன. மலைப்பகுதி என்பதால் இந்த ரயில் மெதுவாக பயணம் செய்கிறது. பயணத்தின் போது தேயிலை தோட்டங்கள், காடுகள், மலைகளின் அழகை ரசிக்கலாம். இந்த ரயில் பாதை 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. 1899ஆம் ஆண்டு முதல் சேவை தொடங்கப்பட்டது. மலை சரிவுகளை கடக்க ராக் அண்ட் பினியன் முறை பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு சிறப்பு தொழில்நுட்பமாகும். 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு இந்த ரயிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இதனால் இது உலகம் முழுவதும் அறியப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த ரயில் பயணம் செய்கின்றனர். ஊட்டிமலை ரயில் என்பது ஒரு சாதாரண போக்குவரத்து வசதி அல்ல. அது நமது நாட்டின் பெருமையையும் பொறியியல் அதிசயமும் ஆகும். இந்த பாரம்பரிய சின்னத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஊட்டிமலை ரயில் இயற்கையையும் வரலாற்றையும் இணைக்கும் அழகான நினைவு சின்னமாக திகழ்கிறது. இது தமிழ்நாட்டின் பெருமையாகும்.
0: அப்படியே ஊட்டி மலை ரயில் அப்படியே இயற்கையை ரசித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல்.
1: கடகடா கடகடான்னு போயிட்டு வராங்களா? வாங்க சொல்லுக்கண்ணா, நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
1: பாடுங்க.
2: கண்ணக்கண்டா கண்ணக்கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே, எங்கள் காமராஜரே, இங்கே நான் உயிரதான் எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ வெதிச்சு விதைதான் இப்ப படிக்கிற நிகழ்தான். நீ வெதிச்சு விதைதான் இப்ப படிக்கிற நிகழ்தான். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில் வருது.

0: கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது, சொரு கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது. சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாட்டில, சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாட்டில. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புதுசு திட்டங்கள்லாம், புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புதுசு திட்டங்கள்லாம். என் மனசு குளிர குளிர பொங்கலை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர பொங்கலை தான் நினைக்கிறேன். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில் வருது கரிம வீரரே, எங்கள் காமராஜரே எங்கள் காமராஜரே. நன்றி.
1: இந்தியாவின் பொற்கால ஆட்சியே சொல்ற பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னாங்க, புத்தகத்தோட செருப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா பையி, கூடவே ஜாமெட்ரி பாக்ஸ். அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போன நிலவு வருது எனக்கு. அது மட்டும் இல்ல, இயற்கையை கவனிச்சு அப்பா, அப்படியே இவங்க பாடும்போது காத்துல காத்தோட காத்தா வந்து கதவும் சேர்ந்து தண்ணி சாய்க்குது, அவங்க பேசுறது கேக்குதுப்பா. நிச்சயமா வாடா கண்ணு, நீங்க என்ன சொல்ல போறீங்களா?
0: கதை. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தானா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப காய்ச்சலா இருந்தா. அப்போ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவ போனாலாம். அப்போ டாக்டரை பார்த்த உடனே, டாக்டர் டாக்டர் எனக்கு ரொம்ப முடியல டாக்டர். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்களாம், என்னைக்கும் பச்சை முட்டை சாப்பிடுங்க அப்படி சொன்னாங்களாம். அப்போ ஒவ்வொரு கடையா யாரி இறங்கி யாரி இறங்கி வராங்களாம். ஒவ்வொரு கடையிலயும் கேக்குறாங்களாம், எனக்கு பச்சை முட்டை வேணும், எனக்கு பச்சை முட்டை வேணும் அப்படி கேக்குறாங்களாம். ஆனா எல்லா கடையிலயும் முட்டையை எடுத்து காட்டுறாங்க, எனக்கு இது வேண்டாம் எனக்கு பச்சை முட்டை தான் வேணும் அப்படி கேக்குறாங்களாம். அப்போ அந்த பொண்ணு சொன்ன, அந்த பொண்ணு, ஓ ஒரு கடையிலயுமே பச்சை முட்டை இல்லையே, நம்ம டாக்டர்கிட்ட நாளைக்கு நம்ம போய் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்டாளாம். அப்போ அந்த டாக்டர்கிட்ட அவ சொன்னாளாம், டாக்டர் டாக்டர் ஒரு கடையிலயுமே பச்சை முட்டை இல்லவே இல்லை டாக்டர் அப்படி சொன்னாளாம். அப்போ அந்த அந்த பொண்ணு சொன்னாலாம், அம்மா பச்சை முட்டைனா நான் அவிக்காம சாப்பிட பச்சை முட்டையை உங்கள்கிட்ட சாப்பிட சொன்னேன், நீங்க பச்சை வெள்ளையா இருந்த அந்த பச்சை முட்டைய பச்சை கலரா இருந்த அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்க. ஓ அப்படியா, நான் அடுத்த நாள் பச்சை முட்டை சாப்பிட்டுட்டு வரேன், ஓ சரி டாக்டர் அப்படி சொன்னாலாம்.
1: என்ன ஒரு புத்திசாலித்தனம், அதி புத்திசாலித்தனமா இருக்கு இது. சொல்றவங்க என்னதான் சொன்னாலும் கேக்குறவங்க மனநிலையும் புரிஞ்சுக்கிற தன்மையும் பொறுத்தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமா சொல்றத வந்து நம்ம கேக்குறது வந்து ரொம்ப முக்கியம், அதோட புரிஞ்சுக்கிறது அதோட முக்கியமா. சரிப்பா சொல்லுங்கப்பா, நீங்க என்னப்பா சொல்ல போறீங்க?
0: பொன்மொழிகள்
1: ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: இன்று செய்ய கூடியதை நாளை வரை தள்ளி போடாதீர்கள், இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. விசாரித்து அறிவது கேவலமும் அல்ல நஷ்டமும் அல்ல.
1: ஆஹா, பொன்மொழிகள்னா இதுவல்லவோ பொன்மொழிகள், வாழ்க்கையில அப்படியே நம்ம கடைபிடிக்க வேண்டிய மொழிகள்னே சொல்லலாம் பாத்தீங்களா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம், இறைவன் குடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துப்பா, ரொம்ப அழகான கியூட்டான பொன்மொழிகள் எல்லாம் சொல்லிட்டாரு. வாங்கப்பா நீங்க என்னப்பா பண்ண போறீங்க?
0: விடுகதை.
1: யாரு கதை விடு கதை போட போறாங்க? பண்ணலாமா?
0: நீரில் உள்கள் எது தெரியுமா? தெரியுமே கலங்கள். அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைவாள் பாதி நாள் வளர்வாள், அவர் யார்? நிலா. போட்டால் ஒரு மடங்கு போட்டி எடுத்தால் இரு மடங்கு, அது என்ன? தெரியல, நீயே சொல்லு. அப்பளம். காயும் காய்க்கும் பூவும் பூக்கும், கை நீட்டினால் குத்தி கிளிக்கும், அது என்ன? கள்ளி செடி. ஈட்டி படை வென்று காட்டு புதர் கடந்தால் இனிப்போ இனிப்பு, அது என்ன? பலாப்பழம். வேண்டாம் என்று வெட்டி விட்டாலும்

0: வந்து கொண்டுதான் இருப்பாள். அவள் யார்? நாகம்.
1: ஆஹா, அழகான விடுகதைகள் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் கோடை விடுமுறையில என்னெல்லாம் செய்யுங்க?
0: படிச்சு எழுதுனே, கொஞ்ச நேரம் விளையாடுனே.
1: என்ன விளையாட்டுலாம்
0: விளையாடுவீங்க?
1: செல் கேம் மட்டும் சொல்லக்கூடாது. கேப்பீங்களா செல்லு வீட்டுல? ஆமான்னா ஆமா சொல்லணும்.
0: ஆமா,
1: அது ரொம்ப விளையாடக்கூடாது என்னமா. அதுக்காக தான் நம்ம கேட்கிறோம். சரியா, நிறைய புத்தகங்கள் வாசிங்க, நிறைய விளையாடுங்க, ஓடி ஆடி விளையாடுங்க. சரியா, உங்க கூட ஓடி ஆடி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு?
0: ஸ்கூல்ல படிக்கிறாங்க.
1: பேர்ல சொல்லலாமா?
0: லட்சித்து, ரச்சன், அடுத்தது அவங்க வேதஸ்ரீ. அவெல்லாம்
1: உங்க கூட யாரெல்லாம் விளையாடுவா?
0: நிதா, ஷியாக்கா, கைலாஸ்.
1: நிறைய ஓடி ஆடி விளையாடுங்க, சூப்பரா படிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் நானும் சொல்லிக்கிறேம்மா. ஆனந்த தேன் சிந்தும் பூமாலையாய், மனதை நினைக்கும் சாரலாய், மயிலிறகாய் வருடி, நம் மனங்களை மயக்கும் விதமாக இதுவரைக்கும் இறைவணக்கம், மாம்பழம், கண்ணை கனியமுதை பாடல், பழங்களின் நன்மைகள், கதை, ஊட்டிமலை ரயில் பெட்டி செய்திகள், விடுகதை, பொன்மொழிகள் அப்படின்னு அசத்திட்டாங்க. நெட்டாங்கோடு அரசு தொடக்க பள்ளி மாணவ செல்வங்கள், இந்த நிகழ்ச்சியை காற்றலைகளில் சிறப்பாக உலாவர செய்த இறை அருளுக்கும், நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் ஏற்பாடு செய்து தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நாம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை கேட்டீர்கள். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன்.

0: நேரம் 11:33 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: காலங்கள் மாறி போகலாம். நம் அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட இப்போதைய காலத்துக்கு ஏற்ப மாறிவிட்டது அப்படின்னு சொல்லணும். நம் சிறு வயதுல அதிகாலையிலேயே எல்லாருமே விழிச்சிருவோம் இல்லையா? ஆனா இன்றைய சூழ்நிலையில நாமும் கொஞ்சம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆகணும். நமக்கு சாதகமான சூழலை வகுத்து கொண்டோம். இப்படி சொல்லிக்கொண்டே போனாலும் கூட சில பழக்கங்கள் சில நடைமுறைகளை வந்து இன்ற அளவுக்கு வந்து நாம் பாதுகாப்பாக மறக்காம செயல்படுத்திட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் இந்த உணவு பழக்கம். எவ்வளவுதான் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்தாலுமே நம்ம பாரம்பரிய உணவுகளை நம்ம மறந்தோமா அப்படின்னு கேட்டால் மறக்கவே இல்லைங்க. பசிக்காக மட்டுமில்லை, ருசிக்காகவும் இல்லை, ஆரோக்கியத்தையும் காப்பது தான் நம்மளோட பாரம்பரிய உணவுகள். ஆமாங்க, இன்னைக்கு நாம குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில நமது பாரம்பரிய உணவுகள் பற்றி தான் கருத்துக்களை பகிர்ந்துக்க போறோம். இந்த தலைப்பு என்ன தெரியுமா? பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் என்ன அப்படின்னா சொல்ல போறீங்க. பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம். நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா இப்போ கால் பண்ணுங்க. 2602-4902-9072-2 இணைப்பினாக 04-6526 அலைபேசி எண் 8903-2-57309. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நல்லா இருக்கும் சார், பேர் சொல்லுங்க.
2: தூரங்காடு.

0: பாசாரி குமரி மாவட்டம்.
1: முதல் நேரம் வந்திருக்கீங்க சார், சொல்லுங்க சார்.
0: சிறப்பான தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றிங்க சார், சொல்லுங்க சார்.
0: உங்களுடைய உணவில் மறைஞ்சி இருக்கும் மகத்துவம் என்னன்னு.
1: ஆமா,
0: உண்மையிலேயே வாழ்க்க வேண்டிய காரணம் என்னன்னா, சின்ன வயசுல அப்பா கூட பார்த்து வேலைக்கு போச்சு,
1: மண் பானையில உளுந்து கஞ்சி வச்சு தருவாங்க. அதாவது அந்த அந்த சமயம் அந்த கால உணவுகள் வந்து சொன்னது மாதிரி பழங்கால அதாவது பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது ருசியாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அதுல வந்து நம்ம ஆயுள் கூற்ற, நம்ம நோய் வராம தடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆகணும். சரி, முதல் நேயர் பேசிட்டு போயிடுச்சு, அடுத்த நேயர் வர்றாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: சகோதரி. உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர் கோயில்
1: சொல்லுங்க சார்.
2: ஆமா, பாரம்பரிய உணவுல என்னைக்குமே ஒரு மகத்துவம் தனிமா.
1: நிச்சயமாங்க,
2: அந்த உணவுகள்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில எடுபட மாட்டாங்க. காரணம் என்னன்னு, அது செய்து கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு நேரம் ஆகும்.
1: என்ன சார்,
2: அந்த காலங்கள்ல உளுந்தஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உளுந்தஞ்சோற வச்சு சாப்பிடுவோம். ஆனா அது உடலுக்கு ஆரோக்கியம், வயிற்றுக்கு நன்மை தரும். அது மாதிரி காலையில எந்திரிச்சோம்னா பழைய கஞ்சி, பழைய எடுத்துப்பாங்க, அதுல தயிர், பச்சை மிளகாய், வெங்காயம் வெட்டி சாப்பிட்டு பாருங்க. வயிறுக்கும் நல்லது, உடலுக்கும் ஆரோக்கியம்,
1: குளிர்ச்சியா இருக்கும்.
2: சிறுதானியங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எல்லா வீட்டுலயும் சிறுதானியங்கள் கொடுப்பாங்க. இந்த பருத்தி பார்த்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு அந்த கத்தி எல்லாம் போட்டு எங்க அம்மா எல்லாம் தருவாங்க. உண்மையிலேயே உடல் ஆரோக்கியமா இருக்கும், எந்த அசதியா இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு அந்த அஞ்சு மணிக்கு பொட்டி எல்லாம் கடைகள்ல பாக்கெட்டு போட்டாங்க, அதை விட மகத்துவம் நிறைஞ்சிருப்பா அந்த பருத்தி பால். அது இன்னைக்குள்ள தாய்மார்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. அந்த காலத்துல இந்த பருத்தி பாலுடைய மகிமை, மாடு குறுமுறை குடிச்ச உடலுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும். கேப்ப தங்கி பருப்பு கூட நெய்ய சத்து தருவாங்க, பருப்பு கூட நெய்ய ஊட்டி அத சாப்பாட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிரமாதமா அத்தியா இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி செய்யறோம்.
1: உங்க இணைப்பு சரியா கேக்கல சார்.
2: ஆமா, அதாவது உண்மையிலேயே பாரம்பரிய உடலுக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு பாக்கெட் பாக்கெட்டா ரெண்டு விட்டத்துல சேர்க்கலாம், அஞ்சு விட்டம் விளம்பரம் போட்டு அது உடல்
1: ஆரோக்கியத்தையும்
2: சேர்த்த கலர்களையும் சேர்த்து மக்களை கவர்ச்சியா எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுலதான் மக்கள் தாயிறாங்க. இந்த பாரம்பரிய உணவு உடலுக்கு ஆரோக்கியம் என்று கூறி என்னுடைய ஒரே குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரி நிறைவேற்றுகிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றியம்மா.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் என்னென்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேர்கள் கிட்ட நேர்கள் கருத்துக்களை பரிமாறிட்டே இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு நேர் சொன்ன மாதிரி பழைய காலத்து அந்த பாரம்பரிய உணவுகள் வந்து நிறைய வந்து நம்ம வந்து தெரியாம போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இப்போ இருக்கு இல்லையா. நம்ம இணைப்பில் வர அடுத்த நேயர் வணக்கம். பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் என்ன அப்படின்னு பேச போறீங்க.
1: ஆமா மேம், இந்த கம்பங்கூழ் இருக்கு பாருங்க, கேப்பங்கூழ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் உளுத்த பருப்புலதான் பண்ணுவாங்க. அது வந்து எலும்புக்கு ரொம்பவே நல்லது. அத பெரியவங்க வந்து நீங்க அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எலும்புக்கு நல்லது இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இதை நம்ம சாப்பிடணும்.

0: அப்புறமா அந்த பருப்பு துவையல், அது அது பாரம்பரியமானது. அப்புறமா வந்து பருப்பு உசிலி, அதுவும் நல்லது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமான இருக்கக்கூடிய உணவு முறைகள். புரோட்டீன் வந்து வயதானவர்களுக்கும் சரி, அப்புறமா குழந்தைகளுக்கும் சரி, எலும்புடைய வளர்ச்சிக்கு, அப்புறமா அவங்க ஹைட்டா வளர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். இந்த பாரம்பரிய உணவுகளாக இருக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகளை வச்சு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய உடலுக்கு புரோட்டீன் கண்டென்ட் தேவை அப்படிங்கிறதுனாலதான் அதை புஷ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நிறைவாக பாத்தீங்கன்னா இந்த மோர் அப்படிங்கறது, பனங்கிழங்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே நல்லது. நிக்க காலத்துல இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ஏன்னா உடல் இயல்பாகவே பாத்தீங்கன்னா உஷ்ணாகும். அந்த மறைந்திருந்த விஷயம் வந்து நம்ம ஊரை குடிச்சோம், அப்புறமா பனங்கிழங்கு எல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, உடலுக்கும் வலு தரும், உஷ்ணமும் கம்மி பண்ணும். அது அது வந்து தடி மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மை. இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கூட சாப்பிடுவோம் மேம்.
1: இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே?
0: ஆமா, மோர் குழம்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் இன்னைக்கு நாங்க சாப்பிடுறோம் மேம். அது வந்து மோர் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா, அவங்களுக்கு சில்லுன்னு இருக்காங்க. அது சூடு பண்ணி குழம்ப சாப்பிட்டோம்னா நமக்கு சளி பிடிக்காது. அதனுடைய தாத்பரியமே பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தயிர் ஏதோ ஒரு ஃபார்ம்ல சேரணும், ஒத்துக்காத உடம்புக்கு மோர் குழம்பா செஞ்சு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் தான் நல்லது மேம். நிறைய ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அந்த சீரக ரசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது மேம். அஜீரக கோளாறு அப்படிங்கறத போக்கும். பெரியவங்க வந்து வயிற்று போட்டு வயிற்று போக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்குன்னா அதை சாப்பிடு அப்படிம்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒழித்திருக்கிற விஷயமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, அது அஜீர்ண கோளாறுகளை போக்கும் அப்படிங்கறதுனாலதான் ஜீரக ரசம்.
1: நன்றிங்க சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றிங்க.
0: நன்றி மேம். நன்றி.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: சூப்பரா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. நேரம் 11:43 மணியா ஆயிடுச்சுங்க. பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் ஒரு வாரம் எடுத்துப்போமே, ஒரு 7 நாட்கள்ல நம்ம என்ன சத்தான உணவுகள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளவு சத்தான உணவுகள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு இல்லையா. அதாவது டெய்லி காலையில் ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் நம்ம தொடர்ச்சி இப்போ விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். குழந்தைகளுக்கும் சரி, ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைகளுக்கு சிற்றுண்டியாக இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நிறைய விஷயங்கள், சுண்டல், கடலை அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ பயனுள்ள விஷயமா இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா. நேர்கள் கூட அதை தான் சொல்லிட்டு வராங்க, அதாவது கம்பு, கேழ்வரகு இதை பற்றிலாம். ஸோ நிறைய நேர்கள் வந்து கேழ்வரகு பற்றி தான் சொன்னாங்க இல்லையா. அதாவது கருப்பு தங்க, கருப்பு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க கேழ்வரகு. அதாவது எலும்புக்கு கால்சியம் சத்து ரொம்ப அதிகம். அதாவது அதை குடித்தோம் அப்படின்னா பசிக்கவே பசிக்காதீங்க, அவ்வளோ உடம்பு அப்படி எனர்ஜியாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி கம்பு, சிறுதானியம் அப்படி நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அடுத்த நேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போலாமா. வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் மேடம். நான் அஸ்வினி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார்.
7: அதாவது எங்களுக்கெல்லாம் என்னன்னா, பழைய காலத்துல சாப்பாடு என்னன்னா, அரைப்பாகம், பாதிப்பாகம் வந்து சோறு, கஞ்சி சோறு, அரைப்பாகம் மரச்சீனி கலந்து அதை வேக வச்சு பிண்டி மயக்கி பாதி சோறும் பாதி மரச்சீனி கலந்தும், அதுல வந்து மீன்கறி, நல்ல அருமையான மீன்கறியும் வச்சு வச்சிருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைகள் நமக்கு ஒண்ணும் தெரியாது, அண்ணன் நல்லா சாப்பிடுவான். இப்படி இருந்து உடம்பு வந்து எந்த வித கலப்படம் இல்லாத அருமையா
1: இருந்துச்சு.
7: அதெல்லாம் பண்பானையில தான் சமைப்பாங்க.

0: கலப்படம்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது,
1: கிடையாது.
0: கிடையாது. அது போக வந்து கிழங்கு வகை, சிறுகிழங்கு, நனங்கிழங்கு, முக்கிழங்கு, காட்சிக்கிழங்கு, சிப்பங்கிழங்கு, இந்த மாதிரி.
1: சூப்பர் சூப்பர். கிழங்கு வகைகள் சாப்பிட்டு சொல்றீங்க.
0: அது போக பல வகை, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், எல்லாம் எல்லாம் வந்து கலப்படம் முதிர்ந்த பழம் தனியா இருக்கும். அதனுடைய சுவைய தனித்த இப்ப அப்படி இல்ல, காலையெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, பிஞ்சிலே அடிச்சு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து ஜனங்கள் வரும் 40 கோடி,
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றி.

0: மாதிரி பண்புடன் நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. சரி, அடுத்த நிகழ்ச்சியாக என்ன நேரில் நிகழ்ச்சி நமக்கு குமரி எஃப்எம் 101 வருது அப்படின்னு பார்க்கலாம். 1-10 ஹாய் ஸ்நேகிரிய நிகழ்ச்சி இருக்கு. இது தோழியர் மட்டுமே பங்கேற்கும் சூப்பரான ஒரு நிகழ்ச்சி. சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ், அப்புறம் ஆன்லைன் மோசடி, இதுல எல்லாம் பெண்கள் வந்து எப்படி அவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், தங்களோட குடும்பத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் பகிர்ந்துக்க போறீங்க இன்னைக்கு 1-10 ஹாய் ஸ்நேகிரிய நிகழ்ச்சியில். நம்ம பாட்டி சொல்லி தந்த அந்த பாரம்பரிய உணவுல தான் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு மருந்து இருக்கு அப்படிதானே. அதாவது நம்ம கிச்சன் அப்படிங்கிறதே ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்படித்தானே. சரி, நம்ம நிகழ்ச்சியில் தன்னோட கருத்துக்களோட வந்திருக்கிற அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க சார், இன்னைக்கு தலைப்பு கேட்டுப்பீங்க. நல்ல சுகமா நல்ல நல்லமா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா.
1: நம்ம வீட்டுல சாப்பாடு வைக்க மத்தியானம் வைக்கிறோம், அத வந்து மீன் எடுத்து என்ன பண்ணா தண்ணீர ஊத்தி வச்சுட்டு நைட்டு பூல வச்சிடணும். நைட்டு பூல வச்சுட்டு காலு எந்திரிச்சு பெரு வயிற்றுல குடிச்சா உடம்பு ஆரோக்கியமாகும். ரெண்டாவது வந்து கம்பு, ராகி, சோளம், திளை போன்ற உணவுகளை நாற்றத்து நிறைய இருக்கும், இது நோய் எதிர்ப்பு தரணும். ரெண்டு காடியும் சுட்டு வந்து காடியை காட்டி குடிச்சோம்னா உடம்புல எல்லா நோயும் போயிடும், அதையும் செய்யலாம். ரெண்டாவது வந்து நம்ம தேவையான உடம்பு வந்து சேர்க்கை ரசாயனத்தை யூஸ் பண்ணக்கூடாது, சர்க்கரை குறைக்கணும், உடம்பு நல்லா பாதுகாக்கணும். இது செய்தா தானியங்கள் கம்பு
0: அந்த கம்பங்குழி கேழ்வரகு அடைக்கெல்லாம் ஏதாவது ஈடு இணை ஆகுமா அப்படின்னு கேக்கலாம் அப்படிதானே. நிச்சயமா. நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
2: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும், விஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யுனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
3: விஷ் கன்னியாகுமரி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம். கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்களே.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிரியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நேரம் 11:50 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு குமரி பண்புடைய நேரலை நிகழ்ச்சியில் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நேரில் வந்து சூப்பரான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா

0: பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம். எத்தனைதான் தலைப்புகள் சுற்றி சுற்றி வந்தாலுமே நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு உணவு பத்தி ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு இல்லையா. அதாவது ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாத்திரைப்பட்டின்னு ஒரு பெட்டி இருக்குமேங்க, அந்த பெட்டியெல்லாம் இருக்காதுங்க. அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட வீடுகள்லையும் ஏதோ ஒரு வயசானவங்களும் சரி யாரோ இருக்கு ஒரு அந்த டேப்லெட்லாம் போட்டுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க தனியாக. அது ஏதோ சாப்பிட்டு முடிச்சிருக்க முன்னாடி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதோ அதுக்கு முன்னாடி ஏதோ அதுவும் ஒரு சைடிஷ் மாதிரி அந்த மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், பாரம்பரிய உணவுகளை நம்ம சாப்பிட மறந்து போனது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது இப்போ நிறைய நேர்கள் அந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க, அந்த அதெல்லாம் அப்படி அவங்களும் சாப்பிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ட்டு இல்லை. ஆனால் இன்னும் வந்து காலம் தள்ளி போகலை அப்படி தானே. நம்ம குழந்தைகளுக்கு இனி வர தலைமுறை குழந்தைகள் தான், குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மீட்டெடுக்க உதவுவது என்ன அப்படின்னா அந்த பாரம்பரிய உணவுகள் தான். அதுவும் சொன்ன மாதிரி கலப்படமில்லாத உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படின்னு இன்னொரு நேர் கூட சொன்னாங்க. சரி, நானே பேசிட்டு இருந்தேன், எப்படி அடுத்த நேரம் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலம் நலம் மரியா. அவள் உங்க பேரு சொல்லுங்கம்மா.
1: நான் சுங்கான்கட், ராதா மனோகரன்.
0: ஆ, சுங்கான்கட்ல இருந்து ராதா
1: மனோகரன்.
0: மனோகரன், சூப்பர்மா. சரி சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிருப்பீங்க சொல்லுங்கம்மா.
1: வீட்டு சாப்பாடு சொன்னா மகத்துவமான தடை.
0: அதாவது பாரம்பரிய உணவு, பாரம்பரிய
1: பயறு வெந்தயம் எல்லாம் போட்டு
0: சரியா கேக்கலையம்மா.
1: சரியம்மா,
0: அதாவது வெந்தயம் வேற ஏதோ சொன்னீங்களே,
1: வேற வந்து கீரை வகைகள்,
0: கிழங்கு வகையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க
1: அப்படிதானே.
0: இப்ப உள்ள குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா இந்த கிழங்கு வகைகளோட பேரே குழந்தைங்களுக்கு தெரியாது
1: அப்படிதானே. பனங்கிழங்குல வந்து
0: சரிங்கம்மா, நிறைய தகவல் பகிர்ந்துகிட்டீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றப்பக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: ஆர்கேஜி நெய்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மத்தியான நேரம் வந்தாச்சு. சமையல் அறையில் வந்து மும்முரமாக பெண்கள்லாம் அப்படி சமைச்சிட்டே இருப்பீங்க, ப்ரோக்ராம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமாக நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக என்னென்ன சமைச்சு வச்சுருக்கிறோம், ஆரோக்கியமாக பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுத்து கொடுத்தோமோ இந்த வாரத்தில் அப்படின்னு யோசிக்கலாம் தானே. பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அதுபோல் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டியது பெண்களாகிய நாம தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே, தாத்தா பாட்டி காலத்தில் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா யாராவது? இந்த மாதிரி மாத்திரைலாம், அதாவது 90 பார்த்தோம் அப்படின்னா, தாத்தா பாட்டிலாம் ரொம்ப வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க இல்லையா? எந்த நோயுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க, கண்ணில் கண்ணாடி போட்டது கூட கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம எங்கே வந்து தப்பு பண்ணோம், எதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, உணவில் தான் ஃபஸ்ட்டில் தொடங்குது அப்படிதானே. சரி, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
5: வணக்கம், நான் புத்தூர்ல இருந்து இந்திரா பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா.
5: நம்ம பாரம்பரிய உணவகத்துல முக்கியமா இடம்பெறுவது கருப்பட்டி.
4: கருப்பட்டி?
5: ஆமா, கருப்பட்டி வச்சு நம்ம ஜலதோஷம் கொஞ்சம் தும்மல் எல்லாம் விழுந்துச்சுனாக்கா சுக்கு காப்பி போட்டு குடிக்கலாம்.

0: அப்புறம் வந்து
1: ஏதோ
0: அந்த
1: கொஞ்ச
0: கரிக்கட்டி
1: நஞ்சு நம்ம
0: வச்சு
1: மறக்காம இருக்கிறது அந்த சுக்கு கருப்பட்டி போட்டு காஃபி தான் இப்ப மறக்காம இருக்கிறோம் இல்லையா, அடிக்கடி யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, நான் இன்னைக்கும் அடிக்கடி போட்டு கொடுக்கறது
1: மழை காலங்கள்ல
0: அவங்க
1: குழந்தைங்களுக்கு.
0: எல்லாருக்குமே போட்டு கொடுக்கறது
1: நிச்சயமாமா.
0: அப்புறம் நம்ம வந்து உளுந்து கழுவி கருப்பட்டி போட்டு உளுந்து கழுகின்றலாம்.
1: சரிங்கம்மா,
0: அதுவும் இன்னைக்கு நான் அடிக்கடி பண்றேன். உளுக்கங்கஞ்சி
1: கஞ்சி
0: அதுவும் அடிக்கடி யூஸ் பண்றேன். அப்புறம் வந்து நம்ம முழு கோதம்பை அரைய நனைய போட்டு அரைச்சு கொஞ்சம் அரிசி போட்டு தோசை மாதிரி ஊத்தி அப்படி பண்ணி
1: கொடுத்துருக்கேன்.
0: அப்படி எல்லாமே சத்துள்ளவா உணவாட்டு பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இது கேட்கிற நேயர்கள் கூட நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடணும், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நன்றிங்கம்மா.
0: நன்றி.
1: சரி நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெய்யழகன் திரைப்பட பாடல்.

நேர்களே, அப்படி பேசி பேசி குமரி பண்பலுடன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை எட்டிட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரம்பரிய உணவில் மறைந்திருக்கும் மகத்துவம் பத்தி தான் பேசினோம். நேர்கள்லாம் ரொம்ப அருமையா வந்து பேசினீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நேர்ல நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடுனா வதனஸ்ரீ பரமேஷ்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: அலையாடும் குமரியில் இசை பாடும் பண்பலை. இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12 மணி. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: நமது பண்பலையில் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்வோம். நிகழ்ச்சி நிரலில் 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டுவலி ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரையிசை, 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி, இது நேரலை நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேர்நீர் நேரம். இதில் வெள்ளித்திரையில் மாலை மணி 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 5:02 அந்தியோயா யோஜனா சிற்றுரை, தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம் கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம் பற்றிய தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் மருத்துவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று குணசேகரபுரம் எம் செல்லப்பன் என்ற நேயர் தெரிவு செய்த பாடல்களை கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் இடம்பெறும், 10:05 நிலாமூற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நிரல் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நமது குமரி பண்பலை 101 வலம் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகர்.

0: 12 மணி 10 நிமிடம் ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரில் சுவையில் சாரல் இசை. மனதிற்கு இதமும் இனிமையும் சேர்க்கும் பழைய திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் மனம் நனையும் மதுரமொழியில். தயக்கம் என்பது வராத வரை எதுவும் தடைகளாக தெரிவதில்லை. இங்கே யார் முதலில் பேசுவது என்பதில் தான் குழப்பம். பி பி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் குமரிப்பெண் திரைப்பட பாடல். மனம் நனையும் மதுரமொழி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்போமா?
1: நீயே சொல்லு.
2: நீயே சொல்லு.

கள்ளம் கபடமற்ற பேச்சும் மழலை ததும்பும் குறும்புத்தனமும் குழந்தைகளுக்கே உரித்தான குணங்கள். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுஷிலா பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் திரைப்படத்திற்காக. அந்த பாடலை இப்போது கேட்போம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம். கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிரியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்றைய ஹாய் ஸ்நேகிரியே நிகழ்ச்சியில் பெண்களை நீங்கள் பேச வேண்டிய தலைப்பு என்ன தெரியுமா? சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ், அப்புறம் ஆன்லைன் மோசடிகளிலிருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர். நாம் இப்ப கேட்டுட்டு இருக்கோம் மனம் நனையும் மதுர மழை. நேரம் 12:20. கலக்கம் கொள்ளும் நேரத்தில் உற்சாகமூட்டும் வார்த்தைகளைத்தான் மனது வந்து தேடும். இங்கேயும் ஒரு தாயின் அறிவுரை. கேபி சுந்தராம்பாள் அவர்களின் கம்பீர குரலில், கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் வருவது மகாகவி காளிதாஸ் திரைப்பட பாடல்.

0: குமரிப்பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: போட்டி என்றாலே சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே ஆடலுடன் பாடலும் சேர்ந்து வருகிறது. கண்ணதாசன் வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி, சரஸ்வதி பாடிய புனர்ஜன்மம் திரைப்பட பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக.

இல்லை. ஆசை கனவை மனதில் கொண்டு மங்கையவளும் சிந்திக்க நேரம் கேட்கும் மன்னவனும். கண்ணதாசன் வரிகளில் சந்திரபாபு, எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் கடவுளை கண்டேன் திரைப்பட பாடல்.

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு வலி ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். சிந்தித்து செயல்பட்டால் தோல்வி என்பது எதிலும்

நெர்லி, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி என்ற நேரில் நிகழ்ச்சியிற்கு தோழியர் பங்கேற்று பேசலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240297222, இணைப்பு எண்ணாக 046652, அலைபேசி எண் 8903257339. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிய நிகழ்ச்சி.

0: மனம் நிறைய மதுரமழியில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய குடும்பத் தலைவன் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது மனம் நனையும் மதுரமழி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் இடம்பெற கேட்கலாம். சென்னையிலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 தேதி பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திரமோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.

திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

0: அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கவுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 12:51. கடல் காற்றின் இசையாய் குமரி மண்ணின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில்.

0: வானொலி நிலையம். நலமாய் வாழ பண்பலை 101 இணைவோம் இப்பொழுது.
1: நலமாய் வாழ்வோம்.
2: மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
3: மூட்டுவலி, நீ பெயின், இல்லைன்னா இது வந்து மெடிக்கல் டேர்ம்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூட்டுவலி என்னென்ன காரணங்களால வருதுங்கிறத பாக்கலாம். அதாவது திடீர்னு அடிபடுறதுனால மூட்டுவலி வரலாம், ஊட்டச்சத்து குறைபாடுனால வரலாம், அதிகப்படியான மூட்டுக்கு வந்து அசைவு கொடுத்துட்டே இருக்கிறது, அதாவது இந்த பிளேயர்ஸ் அத்லட்ஸ்கெல்லாம் அதிகமா வரலாம். அது மாதிரி ஒரே பொசிஷன்ல கால அதிக நேரம் வச்சிருக்கிறதுனால கூட இது வரலாம். அப்புறம் வந்து தசைநார் பாதிப்பு, அதாவது லிகமெண்ட் இன்ஜுரி, சடனா விழுறது அந்த மாதிரி இடத்துல வரலாம். அதிக உடல் எடை, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்புறம் வந்து ஹிஸ்டரெக்டமி, அதாவது கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள்னால சீக்கிரமாவே அந்த மெனோபாஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. யூட்ரஸ் ஓவரி எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏர்லியராவே இந்த மூட்டு வலி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இப்ப திடீர்னு ஒரு மூட்டுல அடிபடுது அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐஸ் கியூப்ஸ் வந்து ஒரு கிளாத்ல வந்து வச்சுட்டு அதை வச்சு டைரக்டா ஐஸை கொடுக்காம அந்த கிளாத்தை வந்து கவர் பண்ணி அது மூலமா வைக்கும் போது பத்தரா அந்த இடத்துல ப்ளீடிங் வர்றத வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்ப அக்யூட்டா அதுதான் நம்ம பண்ணணும். அடுத்து வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால வர்ற அந்த மூட்டு வலியை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்ச ஃபிஷஸ் எல்லாம் நிறைய எடுக்கலாம். அப்புறம் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கணும். மெயினா வந்து இவ்வளவு எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறது வந்து கம்மியா இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு 2.5 liters ஆகுது மினிமம். கண்டிப்பா தண்ணி, ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து நம்ம கண்டிப்பா இன்டேக் எடுக்கணும். கொலாஜன் ரிச் ஃபுட் எடுக்கணும். நார் சத்து நிறைந்த கீரைகள் எடுக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம ஹெல்தியான ஃபுட் மட்டும் எடுத்தா போதாது. ஃபுட் வந்து ஸ்கிப் பண்ணாம டைமுக்கு நம்ம ஃபுட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம நம்ம உளுந்து கஞ்சி வாரத்துல ஒரு 2 days ஆது எடுக்கலாம். அப்புறம் கேழ்வரகு, எள்ளு, இது வந்து சேர்ந்த உணவுகள் கண்டிப்பா நம்ம உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுவும் இல்லாம வாயு நிறைந்த பொருட்களை எடுக்கும்போது பூண்டு, இஞ்சி, சீரகம், வெந்தயம், இது மாதிரிப்பட்ட பொருட்கள் நம்ம உணவுல சேர்க்கிறோமாங்கிறதையும் கண்டிப்பா பாக்கணும். இப்ப மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பா சால்ட் அதிகமான ஃபுட், ஃப்ரை பண்ண ஃபுட், சோடா, அப்புறம் ரொம்ப புளிப்பு, புளிப்பு தன்மையும் உப்பு தன்மையும் அதிகமா இருக்கிற ஃபுட்டை வந்து தவிர்க்கணும். அப்புறம் கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கணும். அந்த மாதிரி கிழங்கு வகைகள் எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த கிழங்கு சமைக்கும் போது பூண்டு, இஞ்சி, இந்த சொன்ன மாதிரி இருக்கிற வெந்தயம், இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கணும். ரொம்ப க்ரானிக்கா மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து மருத்துவரை அணுகி அது எதனால அந்த மூட்டு வலி இருக்கிறதுங்கிறத கண்டறிந்து அதுக்கான மெடிசன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அக்யூட்னாலும் ஒரு ரொம்ப நாள்பட்ட வலியா இருந்தாலும் முதல்ல ரெஸ்ட் கொடுத்தோம்னாலே கண்டிப்பா அந்த பெயின் வந்து குறைஞ்சு நார்மலுக்கு வந்துடும். அதை சுத்தி இருக்கிற வீக்கம் இதெல்லாமே குறைஞ்சிரும். அப்ப அந்த ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அதுலயும் நீங்க குறையல அப்படின்னா கண்டிப்பா மருத்துவரை அணுகி நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. முட்டு வலி பிரச்சனைகளுக்கு வந்து சும்மா அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. எதனால இது வருதுங்கிறத கண்டறிந்து ட்ரீட் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம முழுமையா தீர்வு கிடைக்கும். அது இல்லாம நம்ம சித்த மருத்துவமா ஆயுர்வேத மருத்துவத்துல எல்லாம் இதுக்கான மெடிசன்ஸ் வந்து அரசு மருத்துவமனைகள்லயே இருக்கு. நீங்க தைரியமா போய் மருத்துவரை அணுகி அதுக்கான இன்டர்னல் மெடிசின்ஸும் எடுத்து எக்ஸ்டர்னல் கூட நிறைய மெடிசின்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆயில், அதுக்கான ஒற்றடம், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள்ல அவைலபிளா இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மூட்டு வலி குறித்து விளக்கியவர் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேரம் பிற்பகல் 12:56. நேர்கள் இப்பொழுது

0: கடலோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? வணக்கம் நேர்களே, நம்ம நாட்டுடைய வரைபடத்தை நாம பாக்குறப்ப வடகிழக்கு திசையில

0: ஒரு குட்டி பாத வழியா ஏழு மாநிலங்கள் ஒன்னா இணைஞ்சுக்கிறத பார்க்க முடியும். இயற்கை அன்னை தன் கைப்பட செதுக்கின சொர்க்கம்னு சொல்லப்படுற இந்த மாநிலங்களை தான் நாம அன்போட செவன் சிஸ்டர்ஸ், அதாவது ஏழு சகோதரிகள் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த ஏழு மாநிலங்கள் என்னென்ன தெரியுமா? அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து மற்றும் திரிபுரா. இந்த ஏழு மாநிலங்களுக்கும் அப்படி என்ன ஸ்பெஷல், இவங்களையே சகோதரிகள்னு சொல்றாங்க, இத பத்தின சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைய செய்தி தெரியுமாவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இவங்களுக்கு, அதாவது இந்த மாநிலங்களுக்கு ஏன் செவன் சிஸ்டர்ஸ் பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1972 இந்த மாநிலங்கள் உருவான காலகட்டத்தில் ஜியோதி பிரசாத் சைக்கியா அப்படிங்கிற அசாம் மாநில பத்திரிகையாளர் தான் ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில முதன் முதலாக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே இந்த மாநிலங்களை செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பரப்பளவுல, கலாச்சாரத்துல இங்க இவங்க வெவ்வேறாக இருந்தாலும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் நில அமைப்பின்படி இவங்க ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க தெரியுமா? அதனாலதான் இவங்களை செவன் சிஸ்டர்ஸ், ஏழு சகோதரிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த சகோதரிகளுடைய வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொருத்தருடைய ஸ்பெஷாலிட்டியும் சுருக்கமா பாத்துடலாமா? முதலாவதா அருணாச்சல பிரதேசம். இத சூரியன் உதிக்கும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே இங்கதான் முதல் முதலா சூரிய ஒளி விழுது. இந்தியாவுடைய மிகப்பெரிய பௌத்த மடாலயமான டவாங் மானஸ்ட்ரி இங்கதான் இருக்கு. ரெண்டாவதா அசாம். இத வடகிழக்கு மாநிலங்களில் நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. உலக புகழ் பெற்ற ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் வாழும் காசிரங்க தேசிய பூங்கா இங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம காலையில குடிக்கக்கூடிய டீ, தேயிலையானது இவங்களுடைய பிராண்டு தான். மூன்றாவதா மேகாலயா. பேரிலேயே அர்த்தம் இருக்குங்க, அதாவது மேகங்கள் வாழும் இல்லம் அப்படிங்கறதா மேகாலயா. உலகிலேயே அதிக மழை பெய்யும் மௌசின்ராம் சிறபுஞ்சி இங்கதான் இருக்கு. இங்க இருக்கிற மரவேர்கள்ல உருவான உயிரோடு வாழும் பாலங்கள், அதாவது லிவிங் ரூட் பிரிட்ஜஸ், உலக அதிசயம். நான்காவதா மணிப்பூர். இந்தியாவுடைய வைர நகரம் அப்படின்னு நமது முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்களால் புகழப்பட்ட மாநிலம் இந்த மணிப்பூர் மாநிலம். உலகிலேயே மிதக்கும் ஒரே தேசிய பூங்காவான கெய்புல் லாம்ஜாவ் இங்க இருக்கிற லோக்டாக் ஏரியில்தான் அமைஞ்சிருக்கு. அஞ்சாவதா நாகாலாந்து. இத வந்து திருவிழாக்களின் நிலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க இருக்கிற 16 மேற்பட்ட பழங்குடியின மக்கள் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் திருவிழாவை பார்க்கறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா இடங்கள்ல இருந்தும் மக்கள் வருவாங்களாம். ஆறாவதா மிசோரம். இத வந்து மலைகளின் பூமி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலங்கள்ல இதுவும் ஒன்று. இவங்களுடைய பாரம்பரிய மூங்கில் நடனம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடனம். ஏழாவதா திரிபுரா. இந்தியாவுடைய மூணாவது மிகச்சிறிய மாநிலம் இந்த திரிபுரா. வங்கதேச எல்லையை ஒட்டி இருக்கிற இந்த மாநிலத்தில் இருக்கிற நீர்மகால், அதாவது தண்ணீருக்கு நடுவுல இருக்கிற அழகான அரண்மனை வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணா. இந்த ஏழு மாநிலங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அவங்க பேசுற மொழிகள், உடைகள், சாப்பிடுற மூங்கில் குறித்த உணவுகள்னு எல்லாமே தனித்துவமானது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற நம்ம நாட்டுடைய தாரக மந்திரத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஏழு சகோதரிகள் தான். வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய சொர்க்கம் இந்த வடகிழக்கு மாநிலங்கள். இன்றைய செய்தி தெரியுமாவில செவன் சிஸ்டர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சோ சூப்பரா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்க, போயிட்டு வாங்க.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்க
2: பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நீங்கள் இப்பொழுது அயன் திரைப்படத்தில் இந்த பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:10.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்.

0: வணக்கம் தோழிகளே, பண்பலை 101 ஆரம்பமாகிறது. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி. தோழிகளே, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் உலகத்தையே நம்ம விரல் நுனிக்கு கொண்டு வந்திருக்கு, உண்மைதான் இல்லையா? ஆனால் அதே விரல் நுனியில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மை அறியாமலேயே ஆபத்துக்குள்ளும் உள்ள நுழைஞ்சிருது. அதனால தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான அவசியமான தலைப்பு, சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளிலிருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது. இதுதான் தோழியே உங்களுக்கான தலைப்பு. ஆமா தோழிகளே, இன்னைக்கு சோசியல் மீடியா உலகம் பெண்களுக்கு பல சவால்களை கொடுக்குது. அழையா விருந்தாளியா வர தேவையற்ற மெசேஜ்கள், ஆன்லைன் லிங்க்ஸ், மோசடிகள்னு இருக்கிற இந்த டிஜிட்டல் வலையிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் எப்படி பத்திரமா பாதுகாத்துக்கிறது, இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ கால் பண்ணுங்க 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 2602 என்ற எண்ணிற்கும், 9072 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. நீங்கள் எப்போவாச்சும் ஆன்லைனில் இந்த மாதிரி சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்களா, அல்லது அதிலிருந்து எப்படி உங்களை தற்காத்து கொண்டீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு தோழி வராங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: சாமி தோப்புலேருந்து திலகவதி.
0: சாமி தோப்புலேருந்து திலகவதியம்மா. திலகவதியம்மா, இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அனுபவப்பட்டும் இருக்கேன்.
0: நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க, சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை.
1: பேங்க்ல இருந்து ஐஓபி பேங்க்ல தான் எனக்கு அக்கௌண்ட்.
0: சரி.
1: அந்த பேங்க்ல இருந்து மேனேஜர் பேசின மாதிரி பேசி, அம்மா உங்க அக்கௌண்ட்ல ஒரு டவுட், உங்க அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு போன் வந்தது.
0: சரி.
1: அப்ப நான் சொன்னேன், நான் மேனேஜரை வந்து பாக்கேன், மேனேஜரே எனக்கு பையன் தான்.
0: சரி.
1: அதனால நீங்க யாரு பேசுறீங்கிறது எனக்கு தெரியும், நான் உடனே போலீஸ் போனே அப்படின்னு சொன்னேன். உடனே கட் பண்ணிட்டான்.
0: சூப்பர், ரொம்ப போல்டா அப்படி அசத்திட்டீங்க போங்க.
1: ஆமா, உண்மைதான்.
0: கண்டிப்பா.
1: இதே போல இன்னொரு டைம் எங்களுக்கு லேண்ட்லைன் இருந்து, அப்ப வந்து ஒரு ஆளு எப்பவும் எனக்கு மருமகளை பற்றி ஏதாவது தப்பா பேசுறது, அவ எடுத்தா மட்டும்தான் பேசுவான், நாங்க வேற யாரும் எடுத்தா பேச மாட்டான்.
0: சரி.
1: அப்ப ஒரு நாளைக்கு அவ்வளவுதானே எடுக்க சொல்லிட்டு எனக்கு பையன் பின்னால இருந்துட்டு அவன் பேச எடுத்த உடனே அவன் பேசதை இவன் கேட்டுருந்தான்.
0: சரி.
1: கேட்டுக்கிட்டு ஒன்னு ரெண்டு அறுப்பு, அதோட முடிஞ்சு.
0: அதுக்கப்புறம் யாரும் கால் பண்றதே இல்ல. கண்டிப்பாமா, ஏன்னா நம்ம வந்து அதை போல்டா ஃபேஸ் பண்ணணும். பயந்துட்டே நம்ம யார்கிட்டயும் சொல்லாம இருந்தனாதான் நமக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் இல்லையா?
1: ஆமா. அதே போல நமக்கு தெரியாத நம்பர் வந்ததுன்னா நம்ம அட்டெண்ட் பண்ணக்கூடாது.
0: கண்டிப்பாமா.
1: அலோன்னு கேட்டீங்களா, நீங்க 101 இருந்து பேசுறேன் இல்ல ரேடியோல இருந்து பேசுறேன் சொல்லி அந்த சவுண்ட் நமக்கு பிடிபட்டா மட்டும்தான் எடுக்கணும், இல்லன்னா எடுக்க கூடாது.
0: எடுக்க கூடாது. சரிம்மா.
1: அட்டன் பண்ணாம இருந்தாலே பாதி விபத்து தகுந்து கொள்ளும்.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றிமா. சொல்லுங்க வேற ஏதாவது.
1: பிள்ளைங்க செல்ல பாத்துட்டு இருந்தாங்கனாலும்

0: அப்படிங்கறத நம்ம வந்து அப்பப்ப வாட்ச் பண்ணிக்கணும்.
1: நன்றி.

0: இப்பதான் கிடைச்சிருக்குமா.
1: கிடைச்சிருச்சு. சூப்பரா பதில் சொன்னீங்கம்மா, நன்றிம்மா.
0: சரிம்மா.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: சவரிமா வடக்கு கோணம். நல்லா இருக்கிறீங்களா மேம்?
1: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேம்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இல்ல, நீங்க வந்து எப்படி அதை வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற வழியே சொல்லுங்க.
2: அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தேவையில்லாத மெசேஜ் ஓபன் பண்ணக்கூடாது மேம். நமக்கு அந்த மெசேஜ் தெரியும், இது தேவையா தேவை இல்லையா அப்படின்னு. தேவையில்லாத நம்ம மூக்கு நுழைக்க கூடாது.
1: கண்டிப்பா
2: அதுல அது நுழைச்சி நம்ம ஏன் ஆபத்தமே மாட்டணும்?
1: அது உண்மைதான், கரெக்ட் தான். தேவையில்லாம எதுக்கு அதை போய் ஓபன் பண்ணணும்?
2: ஓபன் பண்ணி அதுல என்ன தெரியும் அதை பாப்போம்.
1: சரி, தெரியாம சப்போஸ் நம்ம வந்து கைப்பட்டு தெரியாம ஏதோ ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி சமாளிக்கணும்?
2: அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அதை எதிர்த்து நோக்கணும். அவங்க வந்து நமக்கு என்ன பண்றாங்கங்கறத யோசிச்சி நம்ம உங்களே சொல்லணும், இது வந்து இப்படி தவறுதலா கைப்பட்டு வந்துட்டு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும். அப்படி அது இல்லைன்னு சொன்னா நம்ம திரும்ப நம்ம வந்து அட்டன் பண்ணக்கூடாது.
1: அட்டன் பண்ணக்கூடாது, முதல்ல பயப்படக்கூடாது. பயத்தை வந்து வெளியே தள்ளிட்டு ஐயோ
2: வந்து சொல்லணும், கைப்பட்டு எனக்கு வந்துட்டு தெரியாம அப்படின்னு சொல்லணும். அதே மீறி வந்தா நம்ம அதை வந்து அட்டன் பண்ணக்கூடாது.
1: சரி, ஓகே.
2: நம்ம தைரியமா இருந்தா திரும்ப வராது இல்ல?
1: அது கரெக்ட் தான்.
2: அதனால எப்பவுமே நான் வந்துன்னா தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணணும். மொபைலால் நிறைய நன்மைகள் இருக்கு, அதை நம்ம அதை அட்டன் பண்ணியோ இல்ல அதை பயன்படுத்தியோ நம்ம நல்லதை தரலாம். தேவையில்லாத மெசேஜும் ஓபன் பண்ணக்கூடாது, தேவையில்லாத ப்ரோக்ராமும் அதை நம்ம பார்க்க கூடாது.
1: சரிம்மா,
2: நம்ம கையில தான் இருக்குது மேம்.
1: கண்டிப்பாம்மா. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கு. நன்றிம்மா.
2: நன்றிம்மா.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பிற்பகல் 3:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம் வெள்ளித்திரை. நேரம் பிற்பகல் 1:19 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101. ஹாய் ஸ்நேகிதே, நேரலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம தோழிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னதுன்னா, சைபர் கிரைம், தேவையற்ற மெசேஜ்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பெண்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்ம கிட்ட நம்ம பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனேயே பெட்ல இருந்து கூட எழுந்திருச்சிருக்க மாட்டோம், ஆனா போனை எடுத்து சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணி என்ன மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு லாட்ரியில அடிச்சிருக்கு, பார்ட் டைம் வேலை செஞ்சு தினமும் 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும், லிங்க் வந்திருக்கும். ஆனா கஷ்டப்படாமல் வர்ற எந்த பணமுமே உண்மையானது இல்லை அப்படிங்கிறத நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆசை காட்டி மோசம் செய்கிறது தான் இந்த ஆன்லைன் கொள்ளையர்களுடைய முதல் ஆயுதம். ஸோ தெரியாத எண்கள்லேருந்து வர எந்த ஒரு லிங்கையும் தயவு செஞ்சு தோழிகளை கிளிக் பண்ணாதீங்க. சரி, இப்போ அடுத்த தோழி வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
11: ஹலோ, நான் வடக்கிலிருந்து லிஷி பேசுகிறேன் மேடம்.
1: யாருமா?
11: லிசி.
1: லிசி சொல்லுங்கம்மா.
11: ஆமா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போன் வந்தது.
1: சரி,
11: அப்ப நானும் தப்பையெல்லாம் எடுத்து கேட்டேன், உங்களை டெல்லியில இருந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி இருக்கு. நான் ஏன்னு கேட்டேன், நீங்க டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டல. அப்ப நான் சொன்னேன், எனக்கு என்ன டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஒரு டாக்ஸ்

0: கிடையாது, ஒரு சின்ன வீடு மட்டும்தான் உண்டு
1: ம்
0: அப்படின்னு சொன்னேன்.
1: ம்
0: அப்படி நிறைய டீச்சர் எல்லாம் கேட்டாரு,
1: சரி.
0: எத்தனை பிள்ளைய உண்டு,
1: ம்
0: என்ன செய்யறாங்க.
1: ம்
0: நானும் இன்னொன்னு எல்லாமே சொல்லிட்டேன்.
1: சரி.
0: கடைசியில சொன்னாரு,
1: ம்
0: நீங்க பேங்க் பாஸ்புக் நம்பரை தெரிஞ்சுக்கா, எங்களுக்கு அதை இது பண்ணணும், இல்லட்டா அந்த நாட்டுக்குள்ள இந்த சைபர் கிரைம் வந்து உங்களை இது பண்ண முடியாது, வரத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே கட் பண்ணிட்டான்.
1: பரவாயில்ல. ஆனா நம்ம ரேடியோல கேட்டிருக்கீங்களா, எப்போதுமே இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸா ஒரு ஜிங்கிள் போயிட்டே இருக்கும். அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், 5 லட்ச ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம வந்து போல்டா. சரிம்மா, ஓகே. இப்போ நீங்க வந்து இதுல இருந்து நீங்க புரிஞ்சுகிட்டீங்க, அதனால கட் பண்ணிட்டீங்க இல்லையா? கலந்துகிட்டதுக்கு நன்றிமா. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? யாஸ்மின் அம்மா, சொல்லுங்கம்மா. நலமா இருக்கும். அப்படி நீங்க மட்டும் தான் எப்போதுமே வந்து ஃபோன்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட யார்ட்டையா பேசுறப்ப நல்லா இருக்கீங்களா? ஆ சரி. அப்படி ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்டா கேக்குறீங்க, சொல்லுங்க.
2: நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாங்க இப்போ எல்லாரும். அதுல ஒரு பையன் பொண்ணு என்ன செஞ்சா, கொஞ்சம் பால் அனுப்பி விட்டுருந்தான். அவங்க போட்டோ பிடிச்சி எல்லாமே சேர்ந்தா போட்டு விட்டுருந்துச்சு. அப்ப வந்து ஒரு 7 சால் போடல, அவங்க வந்து 2 சால் கம்மி பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க எழுதுனாங்கன்னா கிராமப்புறத்துக்கு வராது, சிட்டிக்கு தான் இதை அனுப்புவோம்னு சொல்றாங்க. அப்ப பையன் வேலை பார்க்கற கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருங்க, அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ அவன் என்ன செஞ்சா, அவனு வாங்கி, அவன் இல்ல அவன் ஃப்ரெண்ட் வந்து வாங்கி வச்சிருக்காங்க.
1: சரி சரி.
2: வாங்கி வச்சானா அவங்களும் ஓபன் பண்ணி பாத்துட்டாங்களா, பாத்துட்டு அவனுக்கு தெரியாதுல எத்தனை சாலுங்கிறது தெரியாம வச்சுட்டான் பையன் அப்படியே. ஊருக்கு 2 நாள் லீவ்ல தானே வருவான் சனிக்கிழமை. அப்புறம் ஊருக்கு வரப்போ கொண்டு வரப்போங்க பார்த்தா 2 சால் கம்மியா இருந்துச்சு எனக்கு. அப்ப உடனே பொண்ணு அப்படி கேட்டா அவங்க உடனே சொன்னாங்க, நீங்க ஓபன் பண்ணும்போது அதை நீங்க வந்து
1: வீடியோ எடுத்துருக்கணும்.
2: ஆமா,
1: அவங்களே முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி வீடியோ ஓபன் பண்றப்பவே வீடியோ எடுத்துட்டே ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க.
2: நன்றி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: இது நம்ம KMMC மருத்துவமனை முட்டம்.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC ல
6: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
5: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
6: BTech ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
5: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
6: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 31 க்கு கால் பண்ணுங்க.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேரம் பிற்பகல் 1:26 ஆகியாச்சு. நேர்கள் பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. சூப்பரா தொழில்கள்லாம் அழகா அவங்களுடைய

0: இதை சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: பென்ஸ்லி கர்ணதா, சூரப்பள்ளம்.
0: சூரப்பள்ளம், நல்லா
1: இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கோம்மா, சொல்லுங்க.
1: எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது போன சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை முதல்ல கால் வந்தது.
0: சரி.
1: அது ஒருத்தங்க உங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு லோன் எடுத்துட்டாங்க, அவங்க கெட்டாம இருக்காங்க, அதனால நீங்க அதுக்கு என்ன ஏதுன்னு பாக்கணும் அப்படின்றது. அது எங்க உள்ளவங்க, முதல்ல என்னோட நேம் வந்து ஆதார் கார்டுல இருக்கிறது டென்ஸ்லி சுந்தரம் அப்படின்ற எங்க அப்பா பேரோட இணைஞ்சு இருக்கு.
0: சரி.
1: அப்ப அவங்க முதல்ல கேட்டது சுந்தரம் வீடா அப்படின்னு, அதுல ஆமான்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்க அதுக்கப்புறம் சத்தம் போட்டேன், இப்படி சொல்லவுமே எங்க அப்பா இறந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது, எப்ப லோன் எடுத்தது என்ன ஏதுன்னு அதுல அப்படியே கட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் போன் பண்ணி, நீங்க டென்ஸ்லியா அப்படின்னு, ஆமா அது நீங்க லோன் எடுத்திருக்காங்க, இந்த நம்பர் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ நேற்றுக்கு இப்படிதான் கால் வந்து, இன்னைக்குதான் இன்னைக்கும் வருது, நீங்க யாரு, எந்த பேங்க், என்ன ஏதுன்னு கேட்கவும், அது ஆன்லைன்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுக்கு அடுத்த எங்க ஊருக்கு அடுத்த, எனக்கு சூரப்பெல்லாம் துணஞ்சிபுரத்துல உள்ள ஒரு ஆளோட பேரை சொல்லி, எனக்கு அறிமுகமே தெரியவே தெரியவே செய்யாது, ஒரு பேரை சொல்லி இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு. அது நாங்க நம்பர் தரோம், நீங்க அவங்களுக்கு போன் பண்ணுங்க. அதுல எனக்கு ரொம்ப கோபம் வந்து, அந்த நல்ல சத்தம் போட்டேன், நான் எதுக்கு தேவையில்லாம போன் பண்ணணும், எப்போ எடுத்தாங்க, எவ்வளவு ரூபாய் எடுத்திருக்காங்க, என்னோட நம்பருக்கு ஒருத்தர் நம்பர் யார் வேணா எப்ப வேணா எடுக்கலாம், இப்ப ஆதார் லிங்க் போட்டாவது எல்லாமே
0: வந்துடும்.
1: இப்ப நீங்க தேவையில்லாம என் நம்பரை கொடுத்துட்டு என் நம்பருக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டீங்க, நான் தேவையில்லாம எதுக்கு அவங்களுக்கு போன் பண்ணணும்
0: அப்படின்னு.
1: அப்ப யாரு கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? நானும் கேட்கறேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தாங்கல.
0: சூப்பரா மிரட்டி இருக்கீங்க.
1: பெண்கள் வந்து முதல்ல பயப்பட்டுருவாங்க, பயந்துட்டு எல்லாத்தையும் குடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. ஆனா இதுக்கு நம்ம அதுக்கு விளக்கம் கேட்டாலே அவங்க கிட்ட பதில்
0: இருக்காது, கால கட் பண்ணிடுவாங்க.
1: ஆமா, உடனே கால க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எனக்குமே முதல்ல முத நாள் வந்தோடனே ஒரு மாதிரி பயமா தான் இருந்து, ஏன்னா எங்க அப்பா அப்படி யாருக்கும் குடுத்திருப்பாங்களோ, இல்ல நம்ம நம்பரை யாரும் அப்படி யூஸ் பண்ணிருப்பாங்களோ
0: அப்படின்னு யோசிச்சுட்டீங்க.
1: ஒண்ணு தோணுச்சு, டக்குன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது நமக்கே ஒரு பயம் வரும் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: எது தெரியாதுனால நேரடியா வந்து பாத்துக்கணும், இப்படி போன் பண்ணி பேசுற அளவுக்கு எந்த பேங்கும் இல்லையே அப்படின்னு கேட்கவும் தான் முத நாளும் கட்டாச்சு,
0: ரெண்டாவது நாளும் கட்டாச்சு.
1: வாய்ஸ் பண்ணவும் அவங்க வந்து திருப்பி இதுவரைக்கும் எனக்கு போன்
0: பண்ணல. சூப்பர்.
1: அதாவது நம்ம எல்லாமே நமக்கு ஆதார் கார்டா இருக்கட்டும், நம்மட மொபைல் நம்பர் வச்சாலே எல்லாமே வந்துரும், நம்ம எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம் எல்லா டீடைலும் வந்துரும். அதனால மத்தவங்களுக்கு அந்த திருடர்களுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் வெயிட்பா இருக்கோம்னா எதுனாலும் இப்ப நேரடியா வருது, ஒரு மெசேஜாவோ எதுவும் பேங்க் போன் மூலமா எதையும் கேட்கறது இல்ல, இல்ல லெட்டர் அனுப்புவாங்க, மேனுவலா எதையும் பண்றாங்க. அதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம்,
0: தைரியமா ஃபேஸ் பண்ணணும்,
1: எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எங்க ஃபேமிலியில உள்ளவங்க தான், உங்களுக்கு டூவில வந்து அடிச்சிருக்கு, உங்களுக்கு பிரீஸ் விழுந்திருக்கு, நீங்க 25,000 ரூபாய் கட்டுங்க, 1,50,000 ரூபாய்க்கு வண்டி அப்படின்னு. அவங்களும் 25,000 ரூபாய் கட்டிட்டாங்க யாருக்குமே தெரியாம, அதுக்கு பிறகு வண்டி வரலன்னு 2 வாரம் கட்டதுக்கு பிறகுதான் அவங்க டிடா புடிடா அப்படின்னு மத்தவங்க கிட்ட எல்லாம் கலைஞ்ச பிறகுதான் இது சேர்த்து ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க. அந்த வீட்டுல படிச்சவங்க இருக்காங்க, பசங்க உள்ள வீடு,
0: புரியுது புரியுது, அது தெரியாம. ஏன்னா நம்ம ஆசை ஆசைதானே துன்பத்திற்கு காரணம்.
1: அதாவது 1 ரூபாய் கூட நமக்கு உழைக்காம கிடைக்காது,
0: கண்டிப்பா
1: உழைச்சாதான் 1 ரூபாய் வரைக்கும்
0: நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா கண்டிப்பா.
1: யாரும் தர மாட்டாங்க, அப்படி சும்மா தரானா அப்ப எதுவோ அவனுக்கு கிடைக்குது. அப்ப என்ன ஏதுன்னு நம்மளும் யோசிக்கணும், யோசிக்காம நம்ம எதையுமே பண்ணக்கூடாது.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா.
1: 3 வாட்டி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஏமாந்துருப்போம். அதே மாதிரி இப்ப குழந்தைங்க கிட்ட நம்ம மொபைல் கொடுக்கறோம், எல்லா இதையுமே லாக்
0: பண்ணி
1: அவங்களுக்கு தேவை உள்ளதை மட்டும் கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க வந்து டக்குன்னு எதோ கால் வந்தாலும் ஏதோ ஒரு லிங்க் வந்தாலும் ஓபன் பண்ணிடுவாங்க. அது மெசேஜா இருந்தாலும் போன் காலா இருந்தாலும் எல்லாத்துக்குமே லாக் போட்டு கொடுத்துட்டோம்னா, ஏன்னா அவங்களுக்கு மொபைல் இப்போ தேவையா இருக்கு.
0: கண்டிப்பாமா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: மற்ற தோழிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். சரியா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிம்மா.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் குளத்தில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க
2: மேடம். நிறைய நாள் ஆகல, நேற்றைக்கு நடந்த கதை.
0: ஓ,
2: நேற்றைக்கு எங்க வீட்டுல ஒரு விருந்து வந்திருந்து.
0: அப்ப நான் கரெக்டா தான் தலைப்பு கொடுத்துருங்க.
2: அவங்க வேண்டாம்னு சொன்னாவ. நாங்க பேசிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு போன் கால் வருது. அப்ப நான் இந்த போன் எடுத்து, ஐயோ நான் நம்பர் பார்த்தாம எனக்கு தெரிஞ்சாருதான் இருக்கேன்னு எழுதிட்டு தம்பின்னு கூப்பிட்டேன். தம்பின்னு கூப்பிட்டேன்னு அந்த ஆளு மறுபடியும் என்னக்கா எப்படி நல்லா இருக்குதுங்களா.
0: ஒத்த தம்பியில வந்து நீங்க வந்து அப்படியே இது பண்ணிட்டீங்க. சரி சொல்லுங்க.
2: நான் எது தெரிஞ்சாலுதான்
0: எடுக்கிறீங்களாக்கா?
2: அப்ப லோனா? நான் எதுக்கு எனக்கு எதுக்கு லோன் எடுக்கணும்? எப்ப நீ வேற எங்கேயோ நீ பேச வேண்டியது, நீ எனக்கு பேசியப்பா? நான் உனக்கு பேச தயார் கிடையாது. எனக்கு ஒரு லோனும் வேண்டாம்,
0: ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
2: தயவு செய்து. ஆமா, தயவு செய்து நீ போன கட் பண்ணிடு. நீ ரா கால் அடிச்சிருக்கியா பையப்பா? நீ இப்படி சொன்ன
0: பயந்து போய் போன வச்சுட்டாங்க.
2: நானே கட் பண்ணிட்டேன்.
0: சரிம்மா, சரி.
2: இப்படிப்பட்ட ஆசை நம்ம பேச்சு கொடுக்க கூடாது.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
2: ஆமா, கூடுதல் பேச்சு கொடுக்க பேச்சு கொடுக்க கொடுத்து அவனை நைஸா பேசி
0: நம்ம வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேம்மா, சூப்பர், அழகா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா.
2: நன்றிம்மா. நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ராமன்புல இருந்து குமாரி பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா, சொல்லுங்க.
3: எப்பவுமே இந்த தெரியா நம்ம எடுக்கவே கூடாது மேடம். எடுத்துனா மாட்டிடுவோம். நான் வந்து எல்லா நேமும் செட் பண்ணி வச்சிருக்கேன். புது நம்பர் தான் எடுக்கவே மாட்டேன். பிரச்சனை மாட்டிட கூடாது பாத்தீங்களா? அதனால நம்பர் எடுக்கவே மாட்டேன். ரொம்ப கவனமா இருப்பேன். அப்படி ஒருவேளை எடுக்க நேர்ந்துச்சுன்னா நான் சைலண்டா போன வச்சு எதிர்மறையில குரல்ல வந்தேன். ஓஹோ, புது நம்பரா இருக்கும் அப்படின்னு வச்சிருந்தேன். பேச மாட்டேன், பேச்சு கொடுக்க
0: மாட்டேன்.
3: வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிட கூடாது, நம்பர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: சரி,
3: புது நம்பர் தான் எடுக்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க.
0: ஓகே ஓகே.
3: பிள்ளைகிட்டும் சொல்லி வச்சிருக்கேன். பிள்ளைகிட்டயே
0: அவங்களுக்கு தெரியாது. வராது. ஓகேமா, ஓகேமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றிமா.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
5: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜே நெய் வழங்கும் தேனியின் நேரம் வெள்ளித்திரை கேட்கலாம். நேரம் பிற்பகல் 1:35. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இப்பொழுது கண்ணம் கண்ணம் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: நாம சோசியல் மீடியால போடுற ஒரு சின்ன விஷயம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அதாங்க, நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதில் நாம் எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுறோம். என்ன தப்பு பண்ணுறோம் தெரியுமா? நம்ம வீட்டு விசேஷங்கள், நம்ம பிள்ளைகளோட யூனிஃபார்ம் ஃபோட்டோ, அல்லது நாம் இப்போ எந்த தியேட்டரில் இருக்கோம், எந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு லைவ் லொக்கேஷனோட நாம் வந்து ஸ்டேட்டஸாக தட்டி விட்டுருவோம். நாம் சந்தோஷமாக பகிர்ந்துக்கிற இந்த விஷயம் நமக்கே எதிராக மாறலாம். அதனால் நம்ம வீட்டில் எப்போ ஆள் இருப்பாங்க, எப்போ இருக்க மாட்டாங்க அப்படின்னு திருடர்களுக்கு நாமளே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு தர மாதிரி இது மாறி போயிடும். அதனால் நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் எப்போவுமே ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக அப்படி மாற்றி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டுமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கணும். ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக நம்ம யோசித்து எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம ஃபோனில் வர ஒரு சின்ன லிங்க் தானே நாம் அசால்ட்டாக அப்படின்னு கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம நிம்மதியே அந்த லிங்க் வந்து கெடுத்துரும். ஆன்லைன் உலகம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் அது பிரதிபலிக்கும். யாரோ தெரியாத நபர் அனுப்புகிற மெசேஜுக்கோ மிரட்டலுக்கோ பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ விழிப்புணர்வு அப்படிங்கிற ஆயுதம் நம்மக்கிட்ட இருந்தால் எந்த சைபர் குற்றவாளிகளையும் நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது. ஏதாவது தப்பு நடந்தால் மறைக்காம உடனே குடும்பத்துக்கிட்ட பேசணும். அரசாங்கத்தோட 1930 அப்படிங்கிற சைபர் கிரைம் உதவி என்ன தைரியமா தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை தோழிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட

0: அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோ, இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 ஆண்டு மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின்

0: வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல் நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமர நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

0: 2004 நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்பேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர், மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17 தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:56. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் டிஜி யாத்ரா திட்டம். டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நவீன டிஜிட்டல் முயற்சியாகும். இந்தியாவில் விமான பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் விமான நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை குறைத்து பயண அனுபவத்தை எளிமையாகவும்

0: விரைவாகவும் மாற்றுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் அடையாள அட்டை மற்றும் போர்டிங் பாஸ் போன்ற ஆவணங்களை பலமுறை காட்ட வேண்டிய அவசியமின்றி விமான நிலையத்தின் பல்வேறு கட்டங்களை எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாக்கலின் பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது. வங்கி சேவைகள், கல்வி, வணிகம் மற்றும் அரசு சேவைகள் போன்ற பல துறைகளில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் விமான போக்குவரத்து துறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் டிஜி யாத்ரா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பயணிகள் தங்களது மொபைல் செயலியின் மூலம் பதிவு செய்து விமான பயண தகவல்களை இணைக்கின்றனர். பின்னர் விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு நுழைவாயில்களில் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் அவர்களின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இதனால் ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கும் நேரம் குறைகிறது. டிஜி யாத்ரா திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் காகிதமற்ற மற்றும் தொடுதலற்ற செயல்முறையாகும். பாரம்பரிய முறையில் பயணிகள் அடையாள அட்டையையும் போர்டிங் பாஸையும் பல இடங்களில் காண்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் டிஜி யாத்ராவில் முகமே அடையாளமாக செயல்படுவதால் இந்த செயல்முறை மிகவும் எளிமையாகிறது. குறிப்பாக அதிக பயணிகள் பயன்படுத்தும் பெரிய விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் கூட்ட நெரிசலை குறைப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டம் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் விமான நிலைய நிர்வாகத்திற்கும் பல நன்மைகளை வழங்குகிறது. பயணிகளின் அடையாள சரிபார்ப்பு வேகமாக நடைபெறுவதால் ஊழியர்களின் பணிச்சுமை குறைகிறது. மேலும் பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் திறமையாக செயல்படுத்தப்படுகின்றன. விமான நிலையங்களின் செயல்திறன் அதிகரிப்பதோடு பயணிகளின் திருப்தியும் உயர்கிறது. இதனால் இந்திய விமான நிலையங்கள் உலக தரத்திற்கு இணையான சேவைகளை வழங்கும் திறனை பெறுகின்றன. டிஜி யாத்ரா திட்டம் இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா முயற்சியுடனும் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. நாட்டின் பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் மாற்றத்தை ஊக்குவிக்கும் அரசின் நோக்கத்தை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மக்களுக்கு விரைவான மற்றும் தரமான சேவைகளை வழங்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக அடையாள தொழில்நுட்பம் போன்ற நவீன கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குகிறது. நிறைவாக, டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ள முன்னோடியான திட்டமாகும். இது பயணிகளுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் சிரமமற்ற பயண அனுபவத்தை வழங்குவதோடு இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியையும் வலுப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் மேலும் பல விமான நிலையங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உலகின் முன்னேறிய நாடுகளுக்கு இணையான நவீன விமான பயண சூழலை இந்தியாவில் உருவாக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: நேர்களை இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Artemis 3, a spacecraft docking demonstration mission scheduled for late next year that will test lunar landers from SpaceX and Blue Origin in orbit for the first time. A report.
1: U.S. astronauts Andre Douglas, Frank Rubio, Randy Bresnik and Italian astronaut Luca Parmitano of the European Space Agency will be the crew for Artemis 3. The four-man mission will test moon landers from Elon Musk's SpaceX and Jeff Bezos's Blue Origin for the first time in space, setting up a delicate docking demonstration one by one. At a ceremony in Houston, NASA Administrator Jared Isaacman announced that veteran astronaut Randy Bresnik will serve as commander, with Andre Douglas and Frank Rubio as mission specialists and Luca Parmitano of the European Space Agency as pilot. NASA astronaut Bob Hines was named as the backup crew member and will train alongside the prime crew. Italian Space Agency President Teodoro Valente said in a statement that Parmitano's selection as pilot for Artemis 3 confirms and enhances the role and capabilities of the European and Italian space systems in human exploration of the universe. With Payal Sharma's report, Trigyasa Pandey for Akashvani News.
0: Facebook's parent company Meta today announced that it will establish its first AI-enabled data center in India. As part of the agreement, Meta and Reliance Industries will build a data center with 168 megawatt capacity at Jamnagar in Gujarat, which Meta will lease with options to scale. The government has refuted several social media posts falsely claiming that the Reserve Bank of India or RBI will withdraw paper currency notes and replace them with the plastic currency notes from the 30th of this month. Fact-check unit of the Press Information Bureau has termed the claim as fake. PIB clarified that according to the RBI, there are no plans to withdraw paper currency notes or replace them with plastic currency notes by the end of this month. The India Meteorological Department or IMD has said that Delhi NCR is expected to experience significant weather changes over the next 3 days, with thunderstorms, dust storms and rainfall likely to bring much needed relief from the scorching temperatures. Arunachal Pradesh, Assam, Meghalaya, Sikkim, coastal Karnataka and sub-Himalayan West Bengal are likely to witness heavy to very heavy rainfall at isolated places during the day. Benchmark domestic equity indices were trading around 0.6% up in the afternoon session today. The Sensex rose 568 points to 74,487, while the Nifty added 136 points to 23,378 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi sets record as India's longest-serving elected Prime Minister. Cabinet passes a resolution applauding the historical achievement. Union Cabinet clears development projects worth more than 4,700 crore rupees, including extension of Ahmedabad Metro and government office and residential complexes in Amravati. NDA to meet in New Delhi to celebrate Prime Minister's achievements and completion of 12 years of government. Iran carries out attacks against U.S. bases in Jordan and other targets in Gulf. U.S. responds with strikes on Iranian targets. At least 13 people, including 11 children, killed in Pakistani airstrikes in Afghanistan. And Met Department predicts significant weather changes in Delhi NCR region in next 3 days, likely to bring relief from scorching heat. And with that, we end the midday news.
2: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: நேரம் பிற்பகல் 2:15. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
5: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
6: ஐயமுறை அறிந்திடு மீட்பு முறைகளை. சில எளிய மீட்பு முறைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு இதுல வீட்டுக்குள்ளேயோ ஏதோ ஒரு பேரிடர்லயோ அல்லது ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு, ஒரு வயசானவர் இருப்பாரு, வீட்டை விட்டு அவர் வெளியே கொண்டு வரணும். இதுக்கு எல்லாமே எளிய மிக எளிய மீட்பு முறைகள் இருக்கு. ஒரு போர்வை இருந்தா கூட டிராகிங் மெதட்ல என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா, அந்த போர்வையில அவரை உட்கார வைத்து தரையில இழுத்து அவரை வந்து அந்த ஆபத்தான அந்த கட்டிடத்தை விட்டோ அல்லது வீடுகளை விட்டோ நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இருகை இருக்கை, மூன்று கை இருக்கை, நான்கு கை இருக்கை, முன்னும் பின்னுமாக சுமத்தல், முதுகில் சுமத்தல், தீயணைப்போர் தூக்கும்

போர்வை தூக்கி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் மெதடும்பாங்க. நம்ம கிட்ட என்ன கிடைக்குதோ அது மூலமா ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பாதிக்கப்பட்ட நபரை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே கண்டிப்பா எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஐயமுறை அறிந்திடு மீட்பு முறைகளின் இந்த இதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒருபோதும் திரும்ப செல்ல வேண்டாம் எரியும் கட்டிடத்தின் உள்ளே. இப்போ ஒரு தீ விபத்திற்கு ஒரு கட்டிடம் உள்ளாகிறது. ஐயோ, நான் இப்போ தானே அந்த இடத்துல என்னுடைய உடைமைகள் அது இருக்கு, இல்லைன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் இருக்கு, இது எது எந்த கட்டிடங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இன்சிடென்ட் வந்தாச்சுன்னா ஒன்ஸ் அவுட் ஸ்டே அவுட். நீங்கள் ஒருபோதும் திரும்ப எக்காரணம் கொண்டு எரியும் கட்டிடத்தின் உள்ளே செல்லவே கூடாது. எரியும் கட்டிடத்தினிலிருந்து நீங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், மீண்டும் உள்ளே செல்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காதீங்க. எரியும் கட்டிடத்தில் உடைமைகளை காப்பாற்றுக்க முயற்சிக்க கூடாது, அது நம்ம உயிருக்கே ஆபத்தானதாட்டு முடிஞ்சிடும். அணைக்கப்படாமல் விட்டு செல்லும் விறகு

0: அது நம்ம உயிருக்கே ஆபத்தானதாட்டு முடிஞ்சிடும். அணைக்கப்படாமல் விட்டு செல்லும் விறகு, சிகரெட் துண்டு, தீக்குச்சி இந்த மாதிரி போன்ற பொருட்களால் என்னாகும் பார்த்தீங்கன்னா பெரிய காட்டுத்தீ போன்ற பெரிய விபத்துகள் ஏற்படுது. எனவே எந்த ஒரு நெருப்புடன் கூடிய பொருளையும் அனைத்து பின்னரே விட்டு செல்ல வேண்டும். ஏன்னா இது சில இடத்துல ஃபாரஸ்ட் ஃபயர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த விட்டுட்டு போகிற இதனால நடக்குது. அந்த இடத்துல திரும்பவும் உள்ளுக்கு போனவங்க திரும்ப வெளியே வர்றதுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஆகுது. அதனால இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேரம் பிற்பகல் 2:18. வானத்தில் பறக்கும் மைனாக்களை விட நம் மனதுக்குள் சிறகடிக்கும் இசை மைனாக்களுக்கு எப்போதுமே தனி அழகுதான். அப்படித்தான் இன்று நம்முடைய திரை இசை பயணமும் அழகான மைனாக்களின் பாடல்களாக ஆரம்பமாகிறது. திரை இசையில் முதலாவதாக ஷான் குரலில் இமானின் இசையில் வருவது மைனா திரைப்பட பாடல்.

0: பேக்கேஜி நெய்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேனே நேரம் வெள்ளித்திரை. நேரம் பிற்பகல் 2:24. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. மைனா அப்படின்னு தொடங்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கிராமத்து பாடலை சூப்பராக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் முதல் மைனாவை தொடர்ந்து அடுத்ததாக சிறகடிச்சு வர்றது இளையராஜாவுடைய இசையில் மனோ சித்ரா உழைப்பாளி திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேரம் பிற்பகல் 2:30. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 மனித இவரிடம் மெல்லிசை பாடல்களாய் வலம் வந்து கொண்டிருக்கும் திரை இசையில் நிகழ்ச்சியில் இனி ஒரு அழகான காதல் பாடல். மீண்டும் இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திற்காக. எவ்வளவு முயன்றாலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, என்னை தவிர யாருக்கும் புரியாத கவிதை நீயே.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம் வெள்ளித்திரை கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:36 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில்

மொழிகள் தீர்ந்தாலும் விழிகள் மட்டும் பேசிக்கொள்ளுமே விந்தை. காதல் நிகழ்ச்சியில் இனி வித்யாசாகரின் இசையில் உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் தித்திக்கிதே திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர்

ஒரு சிந்தனை. நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நொடிகளில் அமுத சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் மருத்துவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் பிற்பகல் 2:43. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இன்றைய திரை இசையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது மைனா குரல். கண்களால் ஈர்க்கப்பட்டு மனதினால் ஒன்றுபட்டு உயிரோடும் உணர்வோடும் கலப்பதுதான் காதல் என்று பாட வருகிறார் கார்த்திக் மற்றும் சாதனா சர்க்கம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருவது மனதை திருடிவிட்டாய் திரைப்பட பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜே நெய் வழங்கும் தேனி நேரம் வெள்ளித்திரை கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:50 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில் நிகழ்ச்சியில் நிறைவாக வானத்தைப் போல திரைப்பட பாடல்.

0: பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்தது திரையிசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேனே நேரம் வெள்ளித்திரை கேட்டு ரசிக்கலாம். நேரம் பிற்பகல் 2:54. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 3 செய்திச் சுருக்கம்.
1: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 125 mm மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 செல்சியஸும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2.5 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடலூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட அதிகமாகவும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.

0: திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை நாளை மறுநாளும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 15 தேதி வரை தொடரும். 13 தேதி முதல் 15 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. மேலும் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 14 தேதி அந்தமான கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தவிக நிர்வாகிகளால்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர், சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 3:02. அலைகள் பாடும் இனிமையான கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். வணக்கம் குமரி நெஞ்சுகளை. வசந்தமாய் வீசும் இளம் தென்றலோடு பண்பலை 101 ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். வெள்ளித்திரை
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இன்னைக்கு நம்ம வெள்ளித்திரை உலகத்துல ஜொலிக்க போற பிரபலம் யாரு தெரியுமா? சின்ன வயசுலயே தன்னுடைய கியூட்டான வாய்ஸால எல்லாரையும் ஈர்த்தவர்.
1: சிக்கு புக்கு ரயிலே.

என்ன நேயர்களே, பாடல கேட்டீங்களா? ஒரு பாடகரா சின்ன வயசுல ஆரம்பிச்ச இவரோட ஜேர்னி கீபோர்ட் பிளேயரா மாறி பின்னர் மியூசிக் கம்போசர் ஆகி அப்புறமா ஒரு நடிகரா தன்னை அறிமுகப்படுத்தி இப்ப ஒரு தயாரிப்பாளராகவும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆளினால் அழகுராஜாவை பத்தி தான் பேச போறோம் இன்றைய வெள்ளித்திரையில். அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடலை கேட்டுடலாமா? வெயில் திரைப்படத்திலிருந்து திப்பு, ஜாசி கிஃப்ட், கைலாஷ்கர், வி வி பிரசன்னா ஆகியோர் பாடிய பாடல்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:11. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேனி நேரம் வெள்ளித்திரை.

என்ன நேர்களே, பாடலை கேட்டிங்களா? இந்த குட்டி மெல்ட்டிங் வாய்ஸோ அந்த அழகான மியூசிக் டைரக்டரோட தான். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வெள்ளித்திரை நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர், சிங்கர், ஆக்டர் ஜிவி பிரகாஷ்குமார்.

தன்னுடைய முதல் படமான வெயில் திரைப்படத்திற்கு அவர் இசையை அமைக்கும் போது அவருடைய வயது என்ன தெரியுமா? வெறும் 17 வயது தாங்க. ஆமாங்க, தன்னோட 17வது வயதுல வெயிலோட விளையாடி அப்படிங்கிற ஒரு அதிரடி பாடலையும், உருகுதே மருகுதே அப்படிங்கிற மென்மையான காதல் பாடலையும் கொடுத்தவர் தான் நம்ம ஜி வி பிரகாஷ். இவர் பிறந்தது 1987 June 13 இன்னும் 3 நாள்ல அவருக்கு பிறந்த நாள் வரப்போகுது. சோ நாமளும் அவருக்காக ஒரு அட்வான்ஸ் விஷஸ் பண்ணிரலாமா? ஹாப்பி பர்த்டே ஜி வி பிரகாஷ் குமார் சார். இவர் இசையமைத்த முதல் படமான வெயில் வெளிவந்த ஆண்டு 2006. இவருடைய குடும்பம் ஒரு அழகான இசை குடும்பம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மென்மையான காதல் பாடலை இப்பொழுது கேட்கலாமா? அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் ஹம்சிகா ஐயர் பாடியது. பாடலுக்கு இசை நம்ம ஜி வி பிரகாஷ் தான்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதம், இது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:19. நேர்கள் பண்பலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேனி நேரம் வெள்ளித்திரை. இன்றைய தேநீர் நேரத்தில் வெள்ளித்திரை நாயகனாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் நம்ம ஜி வி பிரகாஷ்குமார். அவர் சின்ன வயசுல நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்ப அடுத்த பாட்டு கேட்கலாமா?

நேயர்களே, பாடலை கேட்டிங்களா? ரொம்ப சூப்பராக பாடியிருக்காரு இல்லையா நம்ம ஜிவி பிரகாஷ். சின்ன வயசில் நிறைய பாடலை பாடியிருக்காரு. இவருடைய குடும்பம் ஒரு இசை குடும்பம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இவருடைய தாத்தா ஆர் கே சேகர் ஒரு இசையமைப்பாளர், 52 மலையாள படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இவருடைய அம்மா ஏஆர் ரெஹைனா ஒரு இசையமைப்பாளர் தான் இவங்களும். அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு பாடகியும் கூட. அப்புறமா இவருடைய தாய் மாமா, அவர் யார் தெரியுமா? நம்மளுடைய ஆஸ்கார் விருது நாயகன் ஏஆர் ரஹ்மான் தான் இவருடைய தாய் மாமா. இப்படி இசை குடும்பத்திலிருந்து வந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹரிஸ் ஜெயராஜ் இப்படி எல்லா பெரிய பெரிய இசையமைப்பாளர்களிடமும் கீபோர்ட் பிளேயராக வேலை பார்த்து முறப்படி சங்கீதம் கற்றுக்கிட்டு அப்புறமா தான் ஒரு இசையமைப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்தினாரு ஜிவி பிரகாஷ். இப்ப இவர் இசையமைச்ச ஒரு அதிரடியான பாடலை கேட்கலாமா? ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து வேல்முருகன் பாடிய பாடல்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
3: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE,
2: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
3: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
2: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
3: 0465225390.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேரம் பிற்பகல் 3:27. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். ஜி வி பிரகாஷ்குமார் பற்றி தான் இன்னைக்கு வெள்ளித்திரையில் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அவர் தன்னுடைய தாய்மாமாவான ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் நிறைய பாடல்களுக்காக வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அந்த இடையில வர குட்டி குட்டி போர்ஷன்ஸ் எல்லாம் அழகாக பாடியிருக்காரு. இப்போ அவர் பாடின அடுத்த குட்டி பையனாக இருக்கிறப்ப அவர் பாடின அடுத்த பாடலை கேட்கலாமா?

ரொம்ப ரொம்ப அழகான வாய்ஸ் இல்லையா, ரொம்ப மெல்டிங்கான வாய்ஸ். அதனால தான் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இவரங்களை பாட வச்சு ரசிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மிகப்பெரிய பலமே அவரோட வெரைட்டி தாங்க. அவரை ஏதோ ஒரு பாட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கவே முடியாது. அங்காடித்தர் மாதிரி ஒரு மென்மையான உணர்வை தரக்கூடிய பாடலையும் அவரால் தர முடியும். பொல்லாதவன், ஆடுகளம், குட் பேட் அக்லி மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் ஆக்ஷன் படங்களுக்கு துள்ளலான இசை கொடுக்கவும் முடியும். அதே மாதிரி மயக்கம் என்ன மாதிரியான ஒரு மனதை தொடும் காதல் இசைக்கும் ஆயிரத்தில் ஒருவன், கேப்டன் மில்லர், தங்கலான் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்டமான இசைக்கும் அவரால்

ஈஸியாக மாற முடியும். இப்படி எந்த சூழலுக்கும் ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு தனித்துவமான இசையமைப்பாளர் தான் நம்ம ஜிவி பிரகாஷ். இப்போ இவர் இசையமைத்த ஒரு வரலாற்று சிறப்பு திரைப்படத்திற்காக இசையமைத்த ஒரு கிராமத்து பாடலை கேட்கலாமா? தங்கலான் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வீசம் தென்றலாய் உங்கள் பயணத்தின் துணையாய் இருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:32. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரையில். ஜி வி பிரகாஷ் அவர்கள் குட்டி பையனா இருக்கிறப்போ அவருடைய மெல்டிங் வாய்ஸால நிறைய பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அடுத்த பாட்டு உழவன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

சூப்பராக இருந்துச்சுல, ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. அந்த குட்டி குரலை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. இவர் தன்னுடைய தாய்மாமா ஏஆர் ரகுமானுடைய இசையில் மட்டும் பாடலங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையிலையும் அந்நியன் படத்தில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்துலையும் பாடியிருக்காரு. இப்படி ஒரு பாடகராக இசையமைப்பு

தன்னுடைய இசைப்பயணத்தை தொடர்ந்த ஜீவி அவர்கள் முதன் முதலா நடிக்க ஆரம்பிச்சது 2015 டார்லிங் திரைப்படத்துல. ஆனா நடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஆக்டிங் கத்துக்கிறதுக்காக ஆடுகளம் படத்துல நடிச்ச நரேன் அப்படிங்கிற நடிகர்கிட்ட போய் நடிப்பை கத்துக்கிட்டு அப்புறமா தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. எப்படி இசையமைப்பாளராக உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கீபோர்ட் பிளேயராக இருந்து எல்லாத்துக்கிட்டேயும் கற்றுக்கிட்டு வந்து இசையமைப்பாளராக மாறினாரோ அதே மாதிரி தான் நடிகராகிறதுக்கு முன்னாடி நடிப்பை கற்றுக்கிட்டு வந்து ஒரு பெரிய நடிகராக இப்போ வளம் வந்துட்டுருக்காரு நம்ம ஜீவி அவர்கள். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 25 படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கிற ஜீவி, இயக்குனர் பாலாவுடைய நாச்சியார், இயக்குனர் ராஜீவ் மேனனுடைய சர்வம் தாடமயம், சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற பல பிரபலமான திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு. இப்போ இவர் தன்னுடைய முன்னாள் மனைவி சைந்தவியோட சேர்ந்து பாடிய ஒரு மென்மையான காதல் பாடலை கேட்கலாமா? மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
4: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
3: எங்க?
4: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
3: ஹா?
4: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்.
3: நோ ப்ரோக்கரேஜ்,
4: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
7: நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
6: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
7: குமாரகோயில் நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
6: சேர்க்கை நடைபெறுகிறது.
8: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது குமரி பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரை. இன்னைக்கு நம்ம வெள்ளித்திரை நாயகனா ஜொலிச்சிட்டு இருக்காரு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார். இப்ப இவர் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பாடின அடுத்த பாட்டை கேட்கலாமா? எப்பவுமே என்னோட வாய்ஸ் மெல்டிங் வாய்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்ப வீரமான பாட்டையும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடின இந்த பாடல் இதோ உங்களுக்காக.

இப்போ நாம் எல்லாருமே ரேடியோ கேட்டுட்ருக்கோம் இல்லையா. நம்ம ஜிவி அவர்களோட லைஃப்லேயும் ரேடியோவுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஏன்னா அவர் ஒரு தனியார் எஃப்எம் ரேடியோவிற்கு கம்போஸ் பண்ணின ஜிங்கிளை கேட்டுட்டு தான் வெயில் பட இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் அவரை தன்னுடைய படத்திற்கு இசையமைப்பதற்காக திரையுலகிற்கு அழைச்சிட்டு வராரு. இப்படி 2006 ஆரம்பித்த இவருடைய இசைப்பயணம் 20 கடந்து போயிட்டுருக்கு. இந்த 20 இவர் 100 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு. இவருடைய 100வது படம் தான் வெளிவந்து கலக்கிட்டு இருக்க பராசக்தி.

100 படங்களுக்கு இசையமைத்து ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அதுல மிக முக்கியமானது நம்ம நாட்டுடைய தேசிய விருது தான். சுதா குங்ரா இயக்கத்துல 2020 வெளியான சூரரை போற்று திரைப்படத்திற்காக இவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையான விஷயம். சரி, இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாமா? சூரரை போற்று திரைப்படத்திற்காக தீ பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே

0: காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் பிற்பகல் 3:49 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையின் நாயகனாக ஜொலிப்பவர் ஜி வி பிரகாஷ்குமார். சின்ன வயசுலேருந்தே இசைக்காக தன்னை அர்ப்பணிச்சு பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்காரு நம்ம ஜி வி. தான் கம்போஸ் பண்ணின வெயிலோட விளையாடி பாட்டை பத்தி அவர் சொல்றப்ப, அந்த பாட்டோட ஆரம்ப மியூசிக் எப்படி ஒரு அதிரடியான ஓப்பனிங்கா இருக்குதோ அத மாதிரிதான் நானும் ஒரு புதிய கம்போசரா இந்த உலகத்துக்குள்ள வரேன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அசுரத்தனமான இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷோட இசையில இப்போ கொம்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 790-447-3872.
2: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம். கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
4: கடல் அலைகளின் தாலாட்டை, நம் மண்ணின் உறவுகளின் பாராட்டை ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேநீர் நிறம் வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையின் நாயகன் ஜி வி பிரகாஷ்குமார். அவர் சின்ன வயசுல பாடிய மற்றொரு பாடலை இப்ப கேட்கலாமா?

சின்ன குழந்தையா சிக்கபுக்கு ரயில் ஏறினதுலேருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய மெல்டிங் வாய்ஸால நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். திரையுலகில் பெரிய நட்சத்திரங்களின் படங்களான மதராசப்பட்டினம், தலைவா, தெரி, தாண்டவம், சைவம் போன்ற படங்களுக்கு மேஜிக்கல் மியூசிக் கொடுத்தவர் தான் நம்ம ஜிவி. அதே சமயம் தனுஷ் ஜிவி கூட்டணியில் வெளிவந்த பொல்லாதவன், ஆடுகளம், மயக்கம் என்ன, அசுரன், மாறன், வாத்தி, கேப்டன் பில்லர் அப்படின்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க. எல்லாமே அசுரத்தனமான ஒரு சூப்பர் ஹிட்டான படங்கள் தான். ஒரு இசையமைப்பாளரா, சூப்பர் சிங்கரா, எனர்ஜெட்டிக்கான நடிகரா, வெற்றிகரமான தயாரிப்பாளரா, மல்டி டாஸ்கிங் பண்ற ஜிவி பிரகாஷுக்கு நாமளும் வாழ்த்துக்களை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம சினிமாவுக்குள்ள மட்டும் சுருங்காம பல சமூக பிரச்சனைகளுக்கும் முன்னாடி வந்து குரல் கொடுத்த ஒரு நல்ல மனிதர் தான் நம்ம ஜிவி பிரகாஷ். என்ன நேயர்களே, இன்றைய வெள்ளித்திரை நாயகன் ஜிவி பிரகாஷ்குமார் பத்தி நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பா அவரை பத்தி பேச ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியுமோ அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவா ஜிவி பிரகாஷோட

மியூசிக்கில் இப்போ வெளிவந்து கலக்கிட்டு இருக்க யூத் திரைப்பட பாடலை கேட்கலாமா?

0: பண்பலை 101 நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம் வெள்ளித்திரை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. இனி வருவது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவிக நிர்வாகிகளால்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரி பண்பலை 101.
4: சூரியன் விடைபெறும் இந்த இனிய அழகான மாலை பொழுதில் இசையும் இனிய உரையாடலும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. இன்று மாலை உங்கள் தோழியாக இணைந்திருப்பது ஆர்ஜே திலகவதி.

இந்திய வானிலை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரையிசை. திரையில் முதலில் ஒலிக்க காத்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம் கேட்போம்.

இசை மனதை வருடம் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் நினைவும். அடுத்ததாக ஒரு இனிய மெலடி இசை. நந்தா திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் தாமரை. ஸ்டேஜின் குமரி FM 101.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மாலை நேரத்தில் மெலடியும் சேர்ந்தால் மனசுக்கு ஒரு தனி அமைதி பிறக்கும். அந்த உணர்வை மேலும் அழகாக வருகிறது அடுத்த பாடல். அழகிய திரைப்படத்திற்காக அருண்மொழி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். பல்கு இசை இளையராஜா, வரிகள் கருணாநிதி. ஸ்ரீடியூன் குமரி எஃப்எம் 101.
4: ஒரு சுந்தரி வந்தாளாம் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாளாம் அது காட்சி குலுங்குற தோப்புல. ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நாய் இல்ல நரி இல்ல, நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு, நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
5: யாரது செரிஞ்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கமா பூவே அப்ரிசியமா சான்சோ மோ ஜவே சாந்தி.
0: சிது சாந்த் சஜவேந்திர அசாசம்.
2: சார், நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ, உங்க சுதி வேற, நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனிய மாலை பொழுதுல இனிய இசையோட இணைஞ்சிருக்கீங்க. கமிடி பண்பலை 101 திரை இசைகள். பாடல்கள் வெறும் இசை கிடையாது, நம் நினைவுகளோட துணையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்னொரு இனிய பாடலை நம்ம கேட்கலாம். அசல் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. பரத்வாஜோட இசைகளா வைரமுத்து வரிகள் கேட்கலாமா?

ஆர்கேஜி நெய். திரையில் நிறைவாக வருகிறது ஜோடி திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் டிமி பாடிய பாடல் பாடலுக்கு இசை ஏழாமான் வரிகள் வைரமுத்து ஸ்டேட்டின் குமரன் 101.

நேரம் 4:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இது விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இன்னும் சில நொடிகளில் வருகிறது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகிகளால்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 5:02. இனி கேட்போம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அந்தியோதயா அன்ன யோஜனா என்பது இந்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு அதிக மானிய விலையில் உணவை வழங்குவதற்கான இந்திய அரசின் நிதியுதவி திட்டமாகும். அந்தியோதயா அன்னயோஜனா என்பது பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்ட குறிப்பிட்ட அம்சங்களை கொண்ட ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் அடிப்படை உணவு தானியங்கள் மானிய விலையில் பயனாளிகளுக்கு

கிடைப்பதை உறுதி செய்கிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் தங்கள் ஊட்டச்சத்து தேவைகளை நிதி நெருக்கடியின்றி பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த மலிவு விலை அம்சம் மிகவும் முக்கியமானது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 35 கிலோ உணவு தானியங்கள் ஒதுக்கப்படுகின்றன. இந்த நிலையான விநியோகம் ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கும் நல்வாழ்விற்கும் பங்களிக்கிறது. ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வரை சம்பாதிக்கும் குடும்பங்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பயனடையலாம். இந்திய அரசாங்கத்தின் இந்த முயற்சி நிதி நெருக்கடியை எதிர்கொள்பவர்களுக்கு அத்தியாவசிய உணவு ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தனிநபர்கள் இத்திட்டத்திற்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமும் விண்ணப்பிக்கலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தை பற்றிய தகவல்களை கேட்டறிந்தீர்கள்.

காலத்தை வென்ற திரைசி பாடல்களை இணைத்து உங்களுக்காக விளங்கும் முல்லைச்சரன் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பழைய பொற்கால திரைப்படங்கள் முதல் நவீன இசையின் இனிமை வரை இசைப்பயணமாக அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுடன் பயணிக்கப் போகிறோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:05. ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் குடும்ப பொறுப்புகளையும் தியாகத்தையும் மையமாக கொண்டு உருவாயிருக்கு. நடிகர் ஜெமினி கணேசனின் சிறப்பான நடிப்பும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையிலையும் பலம் சேர்த்தது. குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணத்தை சென்ற சுமதை அங்கிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மற்றொரு காலத்தால் அழியாத படைப்பை நோக்கி பயணிப்போம். எஸ் ஜானகி குரல்களில் வருகிறது சுமிதாங்கி திரைப்பட பாடல். ஸ்டேஷன் குமரி FM 101.

0: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: ஐயமுறை அறிந்திடு மீட்பு முறைகளை. சில எளிய மீட்பு முறைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு இதில் வீட்டுக்குள்ளேயோ இதில் ஒரு பேரிடர்லையோ அல்லது ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரு, ஒரு வயசானவர் இருப்பாரு, வீட்டை விட்டு அவர் வெளியே கொண்டு வரணும். இதுக்கு எல்லாமே எளிய மிக எளிய மீட்பு முறைகள் இருக்கு. ஒரு போர்வை இருந்தா கூட டிராகிங் மெதடில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த போர்வையில அவரை உட்கார வைத்து தரையில இழுத்து அவரை வந்து அந்த ஆபத்தான அந்த கட்டிடத்தை விட்டோ அல்லது வீடுகளை விட்டோ நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இருகை இருக்கை, மூன்று கை இருக்கை, நான்கு கை இருக்கை, முன்னும் பின்னுமாக சுமத்தல், முதுகில் சுமத்தல், தீயணை போர் தூக்கு முறை, போர்வை தூக்கி, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் மெதடும்பாங்க. நம்ம கிட்ட என்ன கிடைக்குதோ அது மூலமா ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பாதிக்கப்பட்ட நபரை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே கண்டிப்பா எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஐயமுறை அறிந்திடு மீட்பு முறைகளின் இந்த இதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒருபோதும் திரும்ப செல்ல வேண்டாம் எரியும் கட்டிடத்தின் உள்ளே. இப்போ ஒரு தீ விபத்திற்கு ஒரு கட்டிடம் உள்ளாகிறது. ஐயோ, நான் இப்பந்தானே அந்த இடத்துல என்னுடைய உடைமைகள் அது இருக்கு, இல்லைன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் இருக்கு, இது எது எந்த கட்டிடங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இன்சிடென்ட் வந்தாச்சுன்னா ஒன்ஸ் அவுட் ஸ்டே அவுட். நீங்கள் ஒருபோதும் திரும்ப எக்காரணம் கொண்டு எரியும் கட்டிடத்தினுள்ளே செல்லவே கூடாது. எரியும் கட்டிடத்தினிலிருந்து நீங்க ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், மீண்டும் உள்ளே செல்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காதீங்க. எரியும் கட்டிடத்துல உடைமைகளை காப்பாற்றுக்க முயற்சிக்க கூடாது, அது நம்ம உயிருக்கே ஆபத்தானதாட்டு முடிஞ்சிடும். அணைக்கப்படாமல் விட்டு செல்லும் விறகு, சிகரெட் துண்டு, தீக்குச்சி இந்த மாதிரி போன்ற பொருட்களால் என்னாகும் பார்த்தீங்கன்னா பெரிய காட்டு தீ போன்ற பெரிய விபத்துகள் ஏற்படுது. எனவே எந்த ஒரு நெருப்புடன் கூடிய பொருளையும் அனைத்து பின்னரே விட்டு செல்ல வேண்டும். ஏன்னா இது சில இடத்துல ஃபாரஸ்ட் ஃபயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த விட்டுட்டு போற இதனால நடக்குது. அந்த இடத்துல திரும்பவும் உள்ளுக்கு போனவங்க திரும்ப வெளியே வர்றதுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஆகுது. அதனால இது எல்லாமே நீங்க கவனத்துல வச்சுக்கணும்.
0: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

இசை இருக்கும் இனிமையும் இருக்கும் இதே முழுக்க சந்தோஷம் இருக்கும் குமரி எஃப்எம் 101ல சிவாஜி கணேசன் நடித்த இந்த திரைப்படம் குடும்ப உறவுகள் பண்பாடு மற்றும் மனிதநேயத்தை மையமாக கொண்டிருக்கு. ஸோ அக்காலத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற படத்தில் ஒன்று அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ பண்பாட்டு விழுமியங்களை போதிய தங்க பதுமையிலிருந்து பெண்ணோட தன்னம்பிக்கையும் சமூக பார்வையும் எடுத்துரைக்கும் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்திருக்கு. ஸோ அது என்ன திரைப்படம், தங்கப்பதுமை தான். ஸோ இந்த படத்துலேருந்து பால் கேட்கலாம். பால் பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி லீலா. பால்க்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸ்டேட் இன் குமரி எஃப்எம் 101.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சவுண்ட்ல ட்ரெண்ட் லைஃப்ல ஃப்ரெண்டுக்கும் ரேஃபம் 101, சரிங்களா? ஸோ நேரம் 5:17 நீங்கள் எழுந்திருக்கீங்க முல்லைச்சிரம் நிகழ்ச்சியில். பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பெண்களோட உரிமையையும் சுயமரியாதை மரியாதையையும் வலியுறுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இசையையும் கதையையும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்க இந்த படம் பெண்ணோட உரிமையை சொன்ன புதுமை பெண்ணுக்கு பிறகு கிராமத்து மண்வாசனையோட உறவுகளோட ஆழத்தையும் ஆழத்தோடும் உருவான ஒரு காவியத்தை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஸோ அந்த காவியமான புதுமைப்பெண் படத்தில் இருந்து ஒரு பால் கேட்கலாம். ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடிய பாடல், பால்கே, இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து. ஸ்டே டியூன்.

0: காதல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இனிமையும் பிரிவின் வலியும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் நாம இப்ப கேட்க போறோம். 1990

இளைஞர்களோட மனதை வெகுவாக கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மழைத்துளி போல மனதை வருடைய ஈரமான ரோஜாவை பாடலுக்கு பிறகு நட்பு அதிகாரம் மற்றும் உணர்வுகளின் கலவையாக அமைந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக மனோஜானகி குழுவினர் பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. ஸ்டே டியூன்.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுது சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம். கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: சவுண்ட்ல ட்ரெண்ட் லைஃப்ல ஃப்ரெண்டு குமரி எஃப்எம் 101 நேரம் 5:30. மணிரத்னத்தோட ஏகத்தில் ரஜினிகாந்தும் மம்முட்டியும் நடித்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாசிக் படம் அப்படின்னு சொல்லலாம். இளையராஜாவோட இசை பயணத்தில் இது ஆன்மா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நட்போட மகத்துவத்தை பேசிய தளபதிக்கு பிறகு இளைய தலைமுறையோட காதல் உணர்வுகளை வெளிப்படுத்திய திரைப்படத்தை நோக்கி நாம போகலாம். இளையராஜா மியூசிக்ல SB பாலசுப்ரமணியம், ஜானகி பாடிய பாடல் தளபதி திரைப்படத்தில் இருந்து ஸ்டேடியன் குமரி எஃப்எம் 101.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: குமரியின் காற்றில் கலந்த இசை குமரி எஃப்எம் 101, இது ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:39 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். 1992 வெளியான இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் முக்கியமான படைப்புகளில் ஒன்று. அதாவது கமலஹாசனும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. ஸோ கிராமத்தின் பெருமையையும் குடும்ப மரபையும் பேசிய தேவர்

மகன்லேருந்து காதலின் மென்மையான உணர்வுகளை இசையாக்கிய ஒரு பாடல் கேட்கலாம். வாலியோட வரிகளில் இளையராஜா மியூசிக்கில் எஸ் ஜானகி கமல் பாடிய பாடல் இதோ.

நேரம் 5:43 நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியும் முல்லைச்சரம். கமலஹாசன், ரமேஷ் அரவிந்த், கல்பனா உள்ளிட்டோர் நடித்த உருவான நகைச்சுவையான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஸோ சிரிப்பை அழித்தந்த சதி லீலாவதிக்கு பிறகு காதல் உணர்வுகள் நிரம்பிய ஒரு மென்மையான பாடலை நாம இப்போ கேட்கலாம். ஒன்னி கிருஷ்ணன் சித்ரா குரல்களில் வருகிறது சதி லீலாவதி திரைப்பட பாடல். பாலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. ஸ்டேட்யூன் குமரி FM 101.

0: இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காதல் திரைப்படங்களில் தனித்த இடம் பிடிச்ச படம் தான் நேசம். ஸோ இசையும் பாடலும் ரசிகர்களோட மனசில் இன்றைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். காதலோட இனிமையை பேசிய நேசத்திலேருந்து ஆற்றல் மிகுந்த இசையோட ரசிகர்களுக்கு வந்த ஒரு பாடல் தான் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை தேவா, சுப்படம் நேசம். கேட்கலாம்.

சஸ்பென்ஸ் குற்ற பின்னணியில் அமைந்த இந்த திரைப்படம் வித்தியாசமான கதைகளத்தால் ரசிகர்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ விறுவிறுப்பான திரைக்களத்துடன் நகர்ந்த எஃப்ஐஆர் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பால் கேட்கலாம். ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: பழைய பற்கால மெலடிகள் முதல் நவீன இசைந்துள்ளல் வரை பல தலைமுறைகளை இடைத்த இந்த மொழிச்சிறந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். குமரி பண்பலை 101 இணைஞ்சிருங்க.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: அன்பு நேர்களை, தகவலும் இசை மயனொலி நிகழ்ச்சிகளும் நிறைந்த இன்றைய ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரல் விவரங்கள் இதோ. இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். தொடர்ந்து அமது சுரபி. தேசிய கால்நடை இயக்க உரையாடல், கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதில் அவசியம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் மருத்துவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சி சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் அவள் என்ற தலைப்பில் குலசேகரபுரம் எம் செல்லப்பன் என்ற நேரில் தேர்வு செய்து அனுப்பிய பாடல்கள் கேட்கலாம். இன்றிரவு 9:15 செய்தி சுடர், 9:30 பன்னிசை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேர்வெறுப்பு நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரழமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, மதியம் 3 மணி, மாலை 5 மணி.

0: suppressed dissent but has failed to curb demands for political and economic rights. Meanwhile, reports indicate that more than 30 people have been killed and around 200 injured in clashes between protesters and security forces in Pakistan-occupied Jammu and Kashmir. And with that, we end this news bulletin.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவி தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் NDAவின் சமூக வலைதளத்தில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் வருகிற ஜூன் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி நுழைவுச்சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு neet.ug@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-4075-9000 அல்லது 011-692-2700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
4: குட் ஈவினிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
4: இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை சங்க இலக்கியங்கள்ல பெண்களை வர்ணிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு அழகான வார்த்தை சேயிலை. சேயிலை அப்படின்னா

0: சிவந்த பொன்னால் அதாவது தங்கத்தால செய்யப்பட்ட மேன்மையான ஆபரணங்களை அணிந்த பெண் அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கான உதாரணம் சேயிலை பொலிந்த செழுங்கட் செல்வி, அதாவது செம்மையான அணிகலன்கள் அணிந்து பொலிவுடன் விளங்கும் செழுமையான கண்களை கொண்ட பெண் அப்படின்னு அர்த்தம்.
0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time, honey, we're getting
1: together. Oh, baby, office girl. இன்னைக்கு இங்கிலீஷ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற புதிய இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்னா எனிக்மேட்டிக். ENIGMATIC எனிக்மேட்டிக் அப்படின்னா புதிர் அல்லது மர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் இந்த இங்கிலீஷ் வேர்ட் பயன்படுத்தப்படுது. இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதோ.
0: தி மோனாலிசா ஹாஸ் அன் எனிக்மேட்டிக் ஸ்மைல். மோனாலிசா ஒரு மர்மமான புன்னகையை கொண்டிருக்கிறாள் அப்படிங்கறதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். சோ இதுல எனிக்மேட்டிக் அப்படின்னா மர்மமான அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.
1: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
0: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா டென்ட்ரோக்ரோனாலஜி, அதாவது மரங்களுடைய டைரிய பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மரத்தை வெட்டுறப்ப அதனுடைய தண்டு பகுதியை நாம பார்த்தோம்னா வட்ட வட்டமா கோடு இருக்கும். அந்த வட்ட வட்டமான லைன்ஸ்ல ஒரு லைன் அப்படிங்கறது ஒரு ஆண்டை குறிக்கும். இந்த வளையங்களை என்றது மூலமா அந்த மரம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது அப்படிங்கறத நம்மால கூற முடியும். அதை பத்தி தான் இன்னைக்கான அறிவியல் சிந்தனையில நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: அதாவது மரத்தினுடைய பட்டை இருக்கு இல்லையா, அதனுடைய உட்புறத்துல கேம்பியம் அப்படின்னு ஒரு அடுக்கு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய மர திசுக்களை உருவாக்குது. வசந்த காலம் சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா மரம் வந்து ரொம்ப வேகமா வளரும். அப்போ உருவாகிற செல்கள் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாவும் கொஞ்சம் லைட் கலர்லயும் இருக்கும். அதுவே கோடை காலம் அல்லது இலையுதிர் காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மரத்தினுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும். அப்போது உருவாகிற செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும், அதே இது டார்க் கலர்ல இருக்கும். இந்த வெளிர் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த வளையமும் அடர் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த வளையமும் சேர்ந்ததுதான் ஒரு வருஷம். நமக்கு தெரியும் இல்லையா அந்த மரத்தினுடைய ட்ரங்க் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த வளையங்களை எண்ணி அது எத்தனை ஆண்டு பழமையான மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வளையம் தான் இந்த வளையம்.
0: இந்த வளையங்களை வச்சு நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த வளையம் வந்து ரொம்ப அகலமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டு நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தமா. இதே இது அந்த வளையங்கள்லாம் மெல்லிய வளையமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டு ரொம்ப வறட்சியா இருந்துச்சு அப்படிங்கறத குறிக்குது. மேலும் அந்த வளையத்துல ஏதாச்சும் ஸ்கார் அதாவது கரிந்த வடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மரம் ஒரு காட்டு தீய தாங்கி உயிர் பிழைச்சு வாழ்ந்திருக்கு அப்படிங்கறத குறிக்குமா.
1: மரங்களுடைய வயசை கணக்கிடணும், அதுவே அதை வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல நாம இன்கிரிமெண்ட் போரர் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்துறாங்க. அந்த கருவிய மரத்தினுடைய மைய பகுதி வரைக்கும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு ஒரு பென்சில் மாதிரியான ஒரு மெல்லிய மரப்பகுதியை வெளியே எடுத்து அதுல இருக்கிற வளையங்களை எண்ணி வயசை கணக்கிடலாம்.
0: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:18.

0: தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
11: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்.
12: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்
11: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
12: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
11: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
12: 0465225390.
13: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
14: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
15: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
16: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஸ்கன்யாகுமரில் சூஸ் பண்ணனும்.
17: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
18: நிஸ்கன்யாகுமரி. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
19: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
0: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
19: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
0: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
19: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
0: போன் 7358-737-358.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவம்.
4: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
7: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
4: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
7: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
4: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
7: உலக தரத்தில் லேப் வசதி,
4: சிடி, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
7: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை. முட்டம்.
4: கால் 7904737. என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
12: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கலை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
15: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
12: நாள் ஜூன் 1, 2020.

0: 26 முதல் ஜூன் 30, 2026 வரை.
1: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
0: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
1: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
0: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
2: வாழ்க திலகர் நாமம் என தொடங்கும் பாரதியார் இயற்றிய பாடலை பாடுபவர் பி. சுசீலா. இசை டி. ஆர். பாப்பா.

0: 20 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவைக் கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி
1: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள். இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டு கால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவேக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட் ஆப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டதோ என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார்.

0: தெரிவித்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

காற்றில் கலந்த இனிய இசை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41 குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் 6:47 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரையிசைகள். காதல் பேசும் நேரத்தில் இசை மட்டும் மனசுல மொழியா மாறுது. அப்படிப்பட்ட உணர்வுகளை தாங்கி வரக்கூடிய என்சோ சகாட்டி திரைப்படத்திலிருந்து இனிய பாடல் உங்களுக்காக உங்கள் செவிக்கல். ஏ ரஹ்மான் மியூசிக்கில் 1000 வரிகளில் எம்ஜி ஸ்ரீகுமார் பாடிய பாடல் என் சுவாச காற்றே. ஸ்ரீடியூன் குமரி FM 101.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
4: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
4: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
3: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
4: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447311 கால் பண்ணுங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420-2233.
8: உற்சாகமான துள்ளலோட ரசிகர்களோட மனதில் இடம் பிடிச்ச திரைப்படம் தான் பகவதி. அந்த படத்தில் இந்த பால் கேட்கலாம். தேவாவோட மியூசிக்ல கார்த்திக் சாதன சர்க்கம் பாடிய பாடல் பகவதி.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம் கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்கள் ஓர் வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை சுற்றியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனசரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
0: என் இறைவா என தொடங்கும் பாடலை பாடியவர் விஷ்ணு பிரியா.

0: கணம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் கார்த்திகேயன்.
1: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ₹2,819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இரு பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டுத்திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டுவர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவியர்களுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேர்வதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும், இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
0: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கார்த்திகேயன். சில

0: நிகழ்ச்சியில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்டபோது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் மூன்றாம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

கூறப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: தடுப்புச் சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143, 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை: எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27-31°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 18-22°C. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80-100% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 80-90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10-14 km வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 km அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகு எல்லா பருவத்திலும் வளரும் கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். பலா அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். திருவட்டார் மற்றும் மேல்புறம் வட்டாரங்களில் PM கிஷான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வரும் விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்திடும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. விழவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் சமாபந்தியுடன் இணைந்து நாளை சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. எனவே இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை, கைபேசி எண், பட்டா விவரங்கள் மற்றும் தொடர்புடைய நில ஆவணங்களை கொண்டு வந்து பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்வதன் மூலம் அரசின் பல்வேறு வேளாண் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதில் பெற முடியும். எனவே அனைத்து விவசாயிகளும் தவறாமல் விவசாயிகள் பதிவு சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த விவசாயிகளை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பு சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையலாம் என்று இந்நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வாழும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்பவர் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுத சுரபி, தேசிய கால்நடை இயக்கம், நொடிகளில் சில நுட்பங்கள்.

0: கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம். கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நிலங்களின் உயிர்ப்பு நிலை பெற, இயற்கையில் விவசாயம் நடைபெற, இயற்கை முறைகளை காப்போம், உழவரின் நிலையை மேம்படுத்துவோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இனி நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க சார், நீ முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: எஸ் முருகன், அவர் சிறு பாரம்பரிய விவசாயி, எனது சொந்த ஊர் திருப்பதி சாரம். என் வயது 66. இளம் பருவத்தில இருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஆரம்ப காலத்துல என்னென்ன விவசாயம் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
4: ஆரம்ப காலத்துல நாற்றுகங்கள், சம்பா, பொன்னி, வாசனமண்டம் இதெல்லாம் பயிர் செய்துட்டு இருந்தாங்க. ஹைபிரிடு வர போய் பொன்மணி 5x16, டிபிஎஸ் 5x20, அதே மாதிரி டிகேஎம் 9, இதே மாதிரி உயர் ரக நெல் விளைச்சல் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு.
3: இப்போ வந்து நீங்க அடுத்து நம்ம பருவம் பண்றது கன்னிப்பூ, அது வந்து என்ன நெல் ரகங்கள் வந்து அதுக்கு தேர்ந்தெடுத்து போடுவீங்க?
4: 5x16 பயிர் பண்ணிட்டு இருந்தேன். 5x16 சாயக்கூடிய தன்மை இருந்ததுனால டிபிஎஸ் 5, 5x21 புதுசா அறிமுகப்படுத்திருக்கிய நெல்ல பயிர் பண்ணிட்டு இருக்கேன்.
3: முன்னாடி நீங்க போட்ட கும்பப்பூவுக்கு என்ன நெல் போட்டு நீங்க வந்து அதை அறுவடை பண்ணீங்க?
4: டிபிஎஸ் 3 அறுவடை பண்ணிருந்தேன்.
3: இது டிபிஎஸ் 5 அடுத்த பருவத்துக்கு,
4: அடுத்த டிபிஎஸ் 5 பண்ணிருக்கேன், கார் பருவத்துக்கு பண்ணிட்டு இருக்கு.
3: இப்போ நீங்க வந்து நெல் மட்டும்தான் விவசாயம் பண்றீங்களா, இதை தாண்டி வேற என்னென்ன விவசாயம் பண்றீங்க?
4: வாழை, தென்னை, இந்த ரெண்டு விவசாயம் பண்ணிருக்கேன்.
3: மொத்தம் எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க?
4: 3.5 ஏக்கர்
3: நெல். எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க?
4: நெல் 2.5 ஏக்கர் நெல், 1 ஏக்கர் வாழை தென்னை
3: போட்டிருக்கீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அந்த நெல் வந்து இனி அடுத்தது வந்து கன்னிப்பூவுக்கு நம்ம வந்து டிபிஎஸ் 5 அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த நெல் ரகத்தை பொறுத்த அளவுல நம்ம கவனிப்பு முறைகள் எப்படி கொடுக்கணும், அதை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
4: இப்ப நேரடி விதைப்பாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாத்து விடுறதுக்கு போதிய அளவு தண்ணீர் வசதி இல்லாதனால நேரடியா கோடை உழவு உழுது, 3 உழவு உழுது, அதுல 50 கிலோ நெல் விதைய டிபிஎஸ் 5 விதைய நேரடியா விதைச்சி உழவு பண்ணி மரம் அடிச்சு வச்சிட்டு இருக்கோம். 5 நாள் மரம் அடிக்கணும். மரம் அடிச்சு அதுக்கு பிறகு பாசனத்துக்கு தண்ணி வந்தவொடனே நீர் திறந்து விட்டு தேவையான உரங்களை கொடுக்க வேண்டும்.
3: இப்போ நீங்க வந்து இப்போ உள்ள அந்த கோடை உழவுக்கு நீங்க வந்து ஏதாவது பயிர் போட்டிருக்கீங்களா? என்ன பயிர் போட்டிருக்கீங்க? உளுந்து, தட்டை பயிர், இந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்க.
4: நேரடி விதைப்பு பண்ணதுனால தக்காளி பூண்டு உளுந்து எதுவும் போட முடியல. போட்டிருந்தா இது நேரடி விதைப்பு பண்ண முடியாது. நடவு பண்ணலாம்னா உளுந்து, தட்டை பயிர், தக்கப்பூண்டு, சனப்பு இதுகளை பயிர் பண்ணலாம். வாழையும் தென்னையிலையும் தக்கப்பூண்டு விதைச்சு வச்சிருக்கோம்.
3: நேரடி விதைப்பு போடுறதுனால அறுவடை முடிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பருவ காலத்துல வந்து நம்ம வந்து உளுந்து, பயிர் இதெல்லாம் விதைக்கலாம்ல, அது ஏன் விதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு?
4: விதைக்க முடியாத காரணம் என்னன்னா பருவமழை சரியான மழை வராதனால விதைய நேரடி பண்ண முடியல.
3: இல்லைன்னா போட்ட அனுபவம் இருக்கா?
4: அனுபவம் உண்டு.
3: போட்டிருக்கீங்க?
4: போட்டிருக்கேன்.
3: அது போடுறதுனால நமக்கு வந்து அந்த மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வளம் கிடைக்கும்,
4: இயற்கையான இது கிடைக்கும், தேவையான நுண்ணூட்டங்கள் எல்லாம் நேரடி இயற்கையாகவே கிடைக்கும். இது போதிய அளவு விதையும் கிடைக்காதனால விதை உற்பத்தி வந்து குறைவு. விதை உற்பத்தி 1 கிலோ தக்கை பூண்டு விதை 150 ரூபா. அது அரசு துறை இதுல வேளாண்மை விரிவாக்கத்துல முதல்ல தந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆன்லைன்ல இது பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கு. விதை தட்டுப்பாடும் இருக்கு, அதனால போட முடியல.
3: இல்லைன்னா நீங்க போடுவீங்க?
4: போட்டு அனுபவம் உண்டு. இப்ப 150 ரூபா வாங்கி வாழை தென்னையில வச்சு வச்சிருக்கேன்.
3: இது வந்து திருப்பி ரெண்டாவது மடக்கி உழுது அந்த வாழைக்கே உரமாட்ட ஆக்குறதுக்கு தான்
4: இல்ல, தென்னைக்கு இமில வாழை அழிச்சு தென்னைக்கு தான் உரம், மண்ணுக்கு வளர்த்துக்க வேண்டி போட்டிருக்கேன்.
3: இப்போ தென்னைக்கு ஊடுபயிராதான் வாழை வச்சிருக்கீங்களா?
4: 2 சீசன் போட்டு அறுவடை பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சாச்சு.
3: இப்போ தென்னை ஓரளவுக்கு வளர்ந்து வந்த
4: தென்னை 2 வருடம் ஆகிறது முடிஞ்சு வாழைய அழிவு பண்ணி முடிச்சாச்சு.
3: இனி அடுத்த வாழை போட முடியாது அந்த இடத்துல?
4: இந்த இடத்துல போட முடியாது.
3: அந்த சின்ன பருவமா வைக்கும் போதுதான் நீங்க இந்த வாழை போட்டீங்களா எப்படி?
4: ஆமா, தென்னையும் வாழையும் ஒரே பருவத்துல வச்சது, ரசக்கத்திலயும் 2 பருவம் பண்ணி எடுத்தாச்சு.
3: இனிமேல் அதுல போட முடியாது.
4: போடும், போட்டா தென்னையே பாதிக்கும். சோப்புக்குன்னு வண்டு, கருவண்டு, காண்டாமிருகம் வண்டு இதெல்லாம் வந்து தாக்குதல் வந்து தென்னைக்கு கூடுதல் ஆகும். அதனால வாழையா அதுல போடுறது இல்ல, எடுத்துட்டேன்.
3: ஒரு பயிராடு காய்கறி போடலாமா?
4: இனிமேல் காய்கறி போடலாம்.
3: போடலாம்,
4: போடலாம்.
3: இப்ப வந்து தென்னை ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஒரு இலைகள் விட்டு வந்திருக்கு.
4: இல்ல, தென்னை வந்து இணுக்கோல் அடிச்சு, இணுக்கோல் அடிச்சு 10 அடி நிலத்துக்கு வந்தாச்சு. ஊடு பயிர் போட முடியாது.
3: இப்போ நீங்க

0: வந்து வச்சிருக்கிறது வந்து நாட்டு மரங்களா இல்லைன்னா
1: நாட்டு
0: வந்து
1: மரங்கள், நாட்டு
0: நாட்டு
1: மரங்கள்
0: மரங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அது காய்ப்பு பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
1: 6 வருடங்கள், 5 லிருந்து 6 வருடங்களுக்கு மேல ஆகும்.
0: அவ்வளவுதான்,
1: ஆமாம்,
0: அதுக்குள்ள நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல பருவமா வந்துடும்.
1: பருவம் நல்ல பெரிய ஓலையாட்டே வந்துச்சு.
0: 1 ஏக்கரை பொறுத்த அளவுல நமக்கு வந்து எத்தனை தென்னை மரங்கள் விதைக்கலாம்?
1: ஒரு சென்ட்டுக்கு 1 மரம் 1 ஏக்கர் 100 வைக்கலாம். முக்கோண முறையில சதுர முறையில அப்படி வச்சா நான் வச்சிருக்கேன் 100 மரம் வச்சிருக்கேன்.
0: இப்போ நெல்லை பொறுத்த அளவுல நீங்க வந்து கன்னிப்பூவுக்கு என்ன நெல் போடுறீங்க?
1: TPS 5 50 21.
0: இனிமேல் பயிர் ஏற்றும் போது அதான் பண்ணுவீங்க?
1: இல்லை, பயிர் அதான் நேரடி விதப்பு அதான் பண்ணியிருக்கேன்.
0: நீங்கள் நேரடி விதப்பு போட்டாச்சு? இப்போ
1: போட்டாச்சு, போட்டாச்சு.
0: அது வந்து எப்போவுமே நம்ம சித்திரை 10க்கு விதப்பாங்க அப்படிதான்?
1: சித்திரை 10க்கு இப்போ ரொம்ப நாள் ஆகுது, அந்த இது பருவம் பண்ண முடியல. கோடை மழை ஒழுங்காக பருவத்துக்கு பெய்யாதனால நாற்று விட்டு நடவு பண்ணுறது தான் இது. பசனக்காலில் பிராமத்து பணி நடக்கிறதுனால தண்ணி தட்டுப்பாடுனால நாற்று போட முடியாமல் நாங்கள் வந்து நேரடி விதப்பு பண்ணிகிட்டு இருக்கோம்.
0: இப்போ நேரடி விதப்பு நம்மளுடைய நாற்று போடுறதுலையும் என்ன வித்தியாசம் இருக்குது?
1: நேரடி விதப்பு வந்து ஆள் தட்டுப்பாடுனால நேரடி விதப்பு இப்போ போட வேண்டிய, இயந்திர நடவு நடவு பண்ணதுக்கு தண்ணி இல்லாதனால இயந்திர நடவுக்கு நாற்று போட முடியல. அதனால் நேரடி விதப்பு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா கை விதப்பு முறை பண்ணியிருக்கோம். இப்போ 5 நாள் ஆகுது.
0: கை விதப்பு முறை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வருமான வாய்ப்பு நல்ல மேனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
1: இந்த தடவை தான் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னால் இயந்திர நடவு தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை தண்ணி வசதி இல்லாதனால இயந்திர நடவு முடியாததுனால நேரடி விதப்பு பண்ணியிருக்கேன்,
0: பண்ணி போட்டிருக்கேன்.
1: இந்த பழைய இதில் முன்காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா அது லாபம் தான், நேரடி விதப்பு லாபம். ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அது வந்து லாபம் இல்லை. ஏன்னா இயந்திரத்துக்கு கூடுதல் கூலி கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த நேரடினா அன்னைக்கு வந்து விவசாயம் மாடு கட்டி விவசாயம் பண்ணனால அது அந்த விவசாய அந்த கூலி வந்து அவருக்கே வந்துடும். இது இயந்திரத்துக்கு கொடுக்க வேண்டியது ஆயிரும்.
0: அதனால நீங்க நேரடி விதைப்பு தான் போட்டுருக்கீங்க?
1: நேரடி விதைப்பு.
0: இப்போ எந்திர விதைப்பு போட்டு அதுக்கு நம்ம தனியாக காசு கொடுக்கணுமா?
1: 4500 ரூபா ஏக்கருக்கு இயந்திரத்துக்கு நடவுக்கு.
0: ஆனால் எந்திர நடவு நம்மளுக்கு பெஸ்ட்டா இல்லைன்னா கை விதைப்பு முறை பெஸ்ட்டா?
1: இயந்திர நடவு தான் பெஸ்ட்டு, விளைச்சல் வந்து கூடுதல் கிடைக்கும்.
0: இப்போ நாற்று பாவி நடுறது எப்படி?
1: இயந்திரத்துல தான்
0: நாற்று பாவி நடுறது.
1: ஆமாம்,
0: நீங்கள் எந்திர நடவு முறையிலே நான் நட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எந்திர நடவு முறை எப்படி, அதை எப்படி நடுவீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: நாற்றங்காலுக்கு தேவையான இடத்தை தேர்வு பண்ணி உழவு பண்ணி அதில் வந்து இயந்திர நடவு ஆட்கள் வந்து பிளாஸ்டிக் அந்த பேப்பரை பாய் இதை விரித்து அதுக்கு மேலே தேவையான அளவு 20 கிலோ அல்ல 25 கிலோ
0: நெல்,
1: 1 ஏக்கருக்கு தேவையான விதைய 20 கிலோ விதைய சதுர சட்டங்கள்ல பாவி பாலித்தீன் பேப்பர்களை விரிச்சு அதுக்கு மேல நாத்து போட்டு அதுக்கு மேல பாய் கொண்டு மூடி 18 நாள் அந்த நீர் பராமரிப்பு பண்ணி அந்த நாத்து 18 வயல சமநரப்பு பண்ணி அதுல வந்து நடவு பண்ணணும். நடவு பண்ணி தேவையான அளவு ரகத்தை பொறுத்து நாற்று எண்ணிக்கைய கூட்டி குறைச்சி மண் வளத்தையும் இடத்தையும் பொறுத்து 5 நெல் 7 நெல் 10 நெல் வர அந்த இயந்திரத்தில் நடலாம், நெருக்கி நடலாம். இந்த நம்ம என்ன ரகமோ அதை பொறுத்து நம்ம நட்டுக்கணும். தேவையான அளவு உழவு சமநரப்பு பண்ணி 2வது நாள் இல்லை 3வது நாள் இயந்திரத்தில் அந்த நாற்றை எடுத்து வச்சு இயந்திரம் வந்து நடும். 1 ஏக்கருக்கு தேவையான உரம் யூரியா பொட்டாஸ் சூப்பர் பாஸ்பேட் இந்த 3, அதுபோக நுண்ணூட்டம்னு ஒன்று இப்போ வேளாண்மை துறையில் மானியத்தில் எல்லாத்துக்கும் தந்தாங்க. அதை என்னென்னா நடவுதுக்கு முன்னாடி அதை மண்ணில் விட்டுறணும், அப்புறம் தேவையான உரங்களை போட்டு தண்ணி அவளம் வடித்து வச்சுக்கிட்டு இயந்திரத்தை ஓட்டி நடவு பண்ணிட்டு 3வது நாள் களைக்கொல்லி போடணும். களைக்கொல்லி போட்டு சீராக வெள்ளம் பராமரிப்பு காய்ச்சலும் பாய்ச்சலுமா அடைச்சி 3 நாள் பராமரிச்சுக்கணும்.
0: இப்போ நீங்கள் வந்து கைவிதைப்பு முறையில் நீங்கள் நடும்போது களை அதிகமாக வருமா இல்லைன்னா நம்ம எந்திர நடவு நடும்போது நம்மளுக்கு களை அதிகமாக வருமா? எப்போ களை வரும் இல்லைன்னா ரெண்டுலேயுமே களை வந்து குறைவாக தான் வருமா எப்படி?
1: ரெண்டுலேயுமே களை வரத்தான் செய்யும், ரெண்டுக்குமே களைக்கொல்லி போடத்தான் வேணும். இயந்திர நடவில் ஏரியா வந்து கூடுதல் வந்து நாற்று வர்றதுனால கொஞ்சம் விளைச்சல் வந்து கூடுதல் வரும். நாற்று எண்ணிக்கை வந்து தூர் எண்ணிக்கை வந்து கூடும், இந்த இடம் வெற்று இடங்கள் வந்து குறையும், அதனால் களை வந்து குறையும்.
0: நம்ம களைக்கொல்லி போட்டால் களை வந்து வராதா இல்லைன்னா அப்பவும் களை வருமா? நம்ம அதுக்கும் கொஞ்சம் பராமரிப்பு கொடுக்கணுமா என்ன பண்ணணும்?
1: 3வது நாள் களைக்கொல்லி போட்டால் வயல் எவ்வளவு தூரம் நிரப்பாக இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. அதில் களை வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தாலும் இப்போ இயந்திர நடவுலாம் கோண வீடர்னு ஒரு களை உருட்டி இருக்கு, அதை வச்சு உருட்டலாம். கை நடவில் அது பண்ண முடியாது,
0: முடியாது. ஏன்னா கை நடவு வந்து அது நாற்று நீங்களாவே வீசி நட
1: வீசி நடவுனால வரும்.
0: இதுனா அந்த கரெக்டாக அந்த கால் இடைவெளி
1: வழியில் ஓட்டிகள்லாம் அதில் களை வந்து நம்ம இயந்திர கூலியை கொடுத்து ஓட்டிகள்லாம்.
0: அதனால நீங்கள் வந்து இந்த தடவை கை விதைப்பு முறை நம்ம பழைய காலத்து முறை மாதிரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க?
1: இல்லை, நீர்ப்பாசனம் இல்லாதனால பண்ணியிருக்கோம்.
0: நீர்ப்பாசனம் இருந்தால் நீங்கள் வந்து
1: இயந்திர நடவு தான்
0: நடவு
1: பண்ணுவோம் பண்ணுவோம்.
0: இந்த தடவை வந்து நம்மளுக்கு கோடை காலமான
1: கால் பராமரிப்பு இருக்கிறதுனால தண்ணி நீர்ப்பாசன வசதி இல்லாதனால நேரடி விதப்பு பண்ணியிருக்கோம்.
0: பண்ணியிருக்கீங்க. இதில் இந்த தடவை உங்களுக்கு போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன மாதிரி
1: என்ன

0: மாஜாவோட செல்வாருன்னு தெரியும்.
1: ஆனாலும் நம்ம பழைய காலத்துல நம்ம அதை கைவிரிப்பு முறை தானே போட்டிருக்கோம்.
0: பழைய காலத்துலன்னா அந்த முக்கால் வீதம் தானே அர்த்தம். இது இப்ப 2.5 மணி 2 மணி அறக்கக்கூடிய இது இல்ல எப்படி?
1: ஆனா
0: 15 ஓட்டம் தான் அர்த்தம். நெய் 40 ஓட்டம் 30 ஓட்டம் 6 ஓட்டம் பண்ணக்கூடிய இதுக்கு வந்தாச்சு. இனிமேல வந்து எந்த இது வரும்னு தெரியாது இல்ல.
1: இப்போ அப்பப்ப வரக்கூடிய அந்த எந்திரமயமாக்கலுக்கோ புதிய தொழில்நுட்பத்துக்கோ நம்ம மாறினாதான் நம்மளுக்கு அதுக்கேத்த மாதிரியான வருமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும்.
0: வருமானம் பெருகணும்ல, குறைஞ்ச இடத்துல நிறைஞ்ச பலன் வந்து கிடைக்கணும்ல.
1: அதுக்கு நம்ம நல்ல பராமரிப்பு கொடுத்து
0: கொடுத்தாதான் முடியும். இது போக இதுக்கு இன்னும் உரம் பராமரிப்பு 2 முறை, பூச்சி தாக்குதல் இருந்தா இந்த இதுகளுக்கு TPSNG, இது எந்த நோய் என்ன நோய் பூச்சி தாக்குதலுக்கு தேவையான அளவு இது கொடுக்கணும்.
1: இப்ப நெல்லை பொறுத்த அளவுல நமக்கு ஏதாவது பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: ஆமா, இலைப்பேன் வரும், இளம்பயிர்ல இலைப்பேன் வரும், இலை சுருட்டு புழு வரும், பச்சை தத்து பூச்சி வரும். நோய் பருவத்துக்கு தகன என்ன கிளைமேட் என்ன இருக்கோ அதை பொறுத்து வரும். நம்ம கண்காணிச்சு தேவையான பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கோ அதுக்கு தேவையான அளவு துறையை அணி அந்த தேவையான பூச்சி மருந்து என்ன மருந்தோ அந்த மருந்தை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும்.
1: விவசாயத்தை பொறுத்த அளவுல நம்மளுக்கு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் நம்மளுக்கு வந்து எந்த பருவத்துல அதிகமா இருக்கும்?
0: பிசான பருவத்தில் 2வது கும்பப்பூதெல்லாம் கூடுதல். இப்போ கார் பருவத்தில் அதிகம் வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இருக்காது. 2வது பருவத்தில் தான் கூடுதல் வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்.
1: ஃபர்ஸ்ட் பருவத்தில் இருக்காது.
0: கோடை உழவு பண்ணதுனால இருக்காது, இருக்காது. வெப்பம் அதிகம் இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் முட்டை இந்த இயற்கை கோடை உழவு பண்ணதுனால அழிஞ்சிரும். அதனால அதிகம் வந்து பாதிக்காது.
1: பொதுவாகவே கோடை காலத்தில் மழை வரும்போது தான் நீங்கள் விதைக்கக்கூடிய அந்த பருவத்தை கணக்கு பண்ணி விதைக்கிறீங்களா எப்படி?
0: கோடை உழவு பண்ணி அதில் நீர்ப்பாசன தேவையான அளவு வந்த உடனே நாற்று விட்டு நடவு பண்ணது தான் இப்போதைக்கு 30-40 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து இல்லாததுனால பண்ண முடியாததுனால இப்போ நேரடி விதப்பு எங்கள் இதில் நடந்துட்டு இருக்கு. இந்த எங்கள் பகுதியில் தான் அந்த
1: எல்லாருமே நேரடி விதப்பு தான்
0: கூடுதல் வந்து நேரடி விதப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். மாவட்டத்தில் பேரூர் அந்த பக்கங்கள்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கு.
1: இப்போ நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு
0: கொஞ்சம் பாதி இடம் பண்ணிருக்கோம்.
1: இனி இது முடிஞ்சு பார்த்தா தான் அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான
0: களை வந்து கூடுதா குறையா இதெல்லாம் வந்து பண்ணனாதான் தெரியும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க அந்த கைவிதைப்பு முறைகள் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: ஆனா வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி கைவிதைப்பு முறையில மத்த விதைப்பை விட அதாவது எந்திர நடவை விட நம்மளுக்கு வந்து மேனி வந்து குறைவா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க.
0: இயற்கை என்ன இது இருக்கோ அதை பொறுத்து
1: வர்றதுக்கான
0: வாய்ப்புகள் இருக்கு. முளைப்பு திறன் இப்ப நேரடியா நாத்தேனா நம்ம பாத்திரலாம். இது மண்ணுக்குள்ள இருக்க போட்டிருக்கு. 5 நாள் ஆகு பருவமழை சேதம் வந்தா வரலாம். அது என்ன இதுன்னு ஈல்டு வந்தாதான் தெரியும்.
1: அதனால அதை பார்த்துதான்
0: சொல்ல முடியும்.
1: சில சமயம் நல்ல நம்மளுக்கு விளைச்சல்
0: கூடுதல் கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்பிக்கையின் பேர்ல பண்ணிருக்கோம்.
1: ஏன்னா பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இந்த பருவத்துல இல்லாத காரணத்தினாலையும் நீங்க வந்து கூடுதல் நம்மளுக்கு மீனி விளையும் அப்படின்னு நினைச்சு
0: போட்டிருக்கேன். 2ஆம் தரம் முன்னாடி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப என்னன்னா ஊரேன ஒரு நெல் இந்த வால் நெல் வந்திருக்கு. நேரடி விதப்புக்கு பயந்து யாருமே பண்ணாம இருந்துட்டு இருந்தோம். இந்த விடவை வழி இல்லாம பண்ணிட்டு இருக்கோம்.
1: இந்த ஊரே சொல்லக்கூடியது அது வந்து நம்மளுக்கு ஒரு களை மாதிரி தான்.
0: பயிருக்கு களை அது ஒரு தானியம் தான். பெருவெள்ளத்துல வந்து அப்படி மண்ணில வந்துட்டு விவசாய நிலம் எங்கெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் எல்லா ஏரியாலயும் இருக்கு.
1: பாசனக்குளத்தை
0: அழிக்கவே முடியல. இயந்திர நடவு மற்ற கை நடவு நட்டாதான் அதை அழிக்க முடியும். இது பருவத்துக்கு நெல் விளைய பூ பருவத்துல இது காய்ப்பருவமாயி நெல் நேரடி வயல்ல உருந்துரும். இது போ பறவைகள் வந்து கொண்டுட்டு வந்துடும். வாத்து இது ஒரு வயல்ல இருந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வயல்ல வந்து வெச்சத்தை விட்டுட்டு போயிடும். அப்புறம் நீர்ப்பாசனத்துல
1: அறுவடைக்கு அப்புறம் நீங்க வந்து நெல்லை எங்க விற்பனைக்கு
0: அனுப்புறீங்க? நெல்ல இந்த வருஷம் கொடுக்கல. இது வர மார்க்கெட்டிங் கமிட்டியும் கொண்டு கொடுத்துட்டு இருந்தேன். நேரடி வியாபாரி தான் கொடு. கொள்முதல் நிலையங்கள்ல நேரடி கொள்முதல் நிலையம் குறைய தாளாகுடி இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டிங் செலவு கணக்கு பண்ணல, அது எனக்கு நஷ்டம். அதனால நான் கொடுக்கறதில்ல. வேற பெரு விவசாயி கொடுத்துட்டு இருக்கேன். நல்ல பிரயோஜனம். 2,800 ரூபா கிடைக்கும் நேரடி. இது பணம் வந்து தேவையான அளவு கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் ஒரு 10 நாள் டிலே ஆகும். பண தேவைகளை பொறுத்து கொடுக்கறதில்ல.
1: நீங்க ஆனா வந்து மில்லுக்கே கொடுத்து
0: மில்லுக்கே கொடுத்து
1: மில்லுக்குன்னா நேர் பாதி வேலை
0: 40 கிலோ ஒரு முடையும் கொடுக்கணும், அதுல 2 கிலோ

0: செய்கிறோம், படப்புக்கு கூலி கொடுக்கணும், மூட புடவை கூலி கொடுக்கணும், இதெல்லாம் கணக்கு பார்க்கல.
1: நாற்று நட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டான பருவத்துக்கு நம்மளுக்கு வந்து எல்லா வயலும் உங்க ஏரியாவை பொறுத்தளவுல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறுவடை சமயம் வந்து கரெக்டா வந்துருமா?
0: முடிஞ்ச அளவு ஒரு வாரம், 10 நாள், ஒரு 10 நாள்ல அறுவடை முடிஞ்சிடும். இயந்திர தட்டுப்பாடு பொறுத்து, அந்த பயிர் பண்ணியிருக்கிறத பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவும் அறுவடை நடக்கும். ஆமாம்,
1: இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது.
0: இயந்திரம் சில இந்த கழிஞ்ச வருஷம் கொஞ்சம் தட்டுப்பாடு,
1: அதனால
0: லேட் ஆச்சு.
1: இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டான முறையை விட இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு லாபமானது.
0: லாபமானது மணிக்கூர் வந்து குறவு, 2 வேலை அடுத்த வேலைக்கு நம்ம போயிடலாம், டைம் வந்து மிச்சம், அதனால லாபப்படும்.
1: ஆனா பைசா கொடுக்கணும் நம்ம,
0: கூலி லாபம் தான், ஆள் அறுவடை கூலியோடு இது வந்து லாபம் தான்,
1: லாபம் தான்.
0: ஆமா, ஒரு மணிக்கூர் 2800 ரூபா, 1.5 மணிக்கூர் அது வந்து 7000 ரூபா போயிரும், இது வந்து 3000 ரூபால முடிஞ்சிடும். இயந்திர அறுவடை வந்து லாபம் தான்.
1: உங்க ஏரியாவில் எல்லாரும் எந்த மாதிரி பருவம் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம விதைச்சு பண்ணா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம கரெக்டா நடக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புல சொன்னீங்க. இது அனைவரும் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: இனி கேட் பஜாவோ அபியான். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது, அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
5: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு, அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
4: சார், பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
5: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும், தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
4: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
5: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்ன

0: என்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும், தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க. ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதி போறோம். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைப்பா இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழில்நுட்பங்களாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி. இனி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
3: நேற்றுக்கு அக்கா வீட்டிலேருந்து ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தோம். அதை இன்னைக்கு மறக்காமல் கொடுத்துடணும். ஏன்னா அப்பப்போ வாங்கினதா வந்து நம்ம கொடுத்தா திரும்ப வந்து கடன் கிடைக்கும். சரி, இப்போ கையில் இருக்கு, நம்ம கொண்டு கொடுத்துருவோம். ஏக்கா ஏக்கா,
4: யாரு தம்பியா வெளியே நின்று பேசிட்டு நிற்க? மழை வேற வர மாதிரி இருக்கு, உள்ளே வாப்பா முதல்ல.
3: ஆ, வரேன் அக்கா. நேற்றுக்கு 500 ரூபா தந்தீங்க, சரி இன்னைக்கு கிடச்சிட்டு இதாங்க அக்கா.
4: தம்பி, ரூபா பற்றி பிரச்சனை இல்லை, முதல்ல உள்ள வா, மழை வருது, அது ரெண்டாவது கூட தந்துக்கிடலாம்ப்பா.
3: சரி அக்கா. பாருங்க, நீங்க அங்க ஒரு கால்நடைகள் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஆடுகள் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த கால்நடைகள் வந்து ஆடு வச்சிருக்கீங்க, அங்க பாருங்க பசுமாடெல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த பசுமாடு வளர்த்தணும் பாக்கும்போது அதிக செலவாகுமோ?
4: சரி தம்பி, ஏன் இப்படி கேக்குறேன்னா, முன்னாடியில இருந்தே கால்நடை வச்சிருக்கேன், கோழி வளர்க்கறேன், ஆடு வளர்க்கறேன். நீ திடீர்னு வித்தியாசமா கேட்ட மாதிரி இருக்கு. நீ வந்து கால்நடை ஏதாவது வளர்க்க போறியோ? இப்படி
3: வளர்க்கணும்னு ஆசை இருக்காக்கா. ஏன்னா என்கிட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இப்ப அந்த நிலங்களுக்கு தேவையான கால்நடைகள் இருந்து அந்த சாணிகள் எல்லாம் வாங்கணும்போ நான் விலை கொடுத்துதான் வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் பாக்கும்போது விலை வந்து அதிகமாதான் ஆயிட்டு இருக்கு. இதே இது நம்ம கையில வந்து ஒரு 5 கால்நடை வச்சு அதுல இருந்து நம்ம அந்த பசுஞ்சாணத்தை வந்து எடுத்து நம்ம நிலத்துல போடும்போது வந்து நமக்கு தேவையான அந்த வருமானம் கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் நான் கேக்குறேன்.
4: தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய மத்திய அரசு என்ன செய்திருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்திருக்கு.
3: என்னக்க சொல்றீங்க, மத்திய அரசு வந்து மக்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா?
4: ஆமா தம்பி, மத்திய அரசு வந்து மீன் வளத்தையும் கால்நடை பராமரிப்பு அப்புறம் வந்து பால் வளத்தை முக்கியமா ஆதாரப்படுத்தி அதை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து கிராமப்புற மக்களுக்கு கால்நடை உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் இன்னொன்னு வந்து இளைஞர்களை, இன்றைய இளைஞர்களை தொழில் முனைவோரா மாற்றுறதுக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் தான் இந்த தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுப்பா.
3: என்னக்க சொல்றீங்க, நான் கூட பாத்திருக்கேன் சில இளைஞர்கள் வந்து ஐடி துறையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட வந்து அவங்க வந்து கால்நடை, அதுவும் 1-2 பசு இல்ல, கிட்டத்தட்ட 15-20 பசுமாடுகளை வளர்த்து அவங்க வந்து பால் வளத்தையும் பெருக்கிறாங்க. அதே போல வந்து அவங்களுடைய அந்த ஐடி துறையில வந்து வேலையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கறாங்க. நான் கூட நிறைய பாத்திருக்கேன்.
4: ஆமா தம்பி, நம்ம வந்து விவசாயத்திலே நம்ம முழு முதல் மூச்சா இறங்கி நம்மளுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுக்கு கூட நம்முடைய அரசு வந்து தேசிய கால்நடை இயக்கம் திட்டத்தின் மூலமா தொழில் முனைவோர் மேம்பாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தேன்னா, கால்நடை வளர்ப்பு சார்ந்த புதிய தொழில்நுட்பத்துல தொழில்களை தொடங்கக்கூடிய அந்த விவசாய அமைப்புகள், சுய உதவி குழுக்கள், இன்னொன்னு வந்து தனி நபர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது அவங்களுடைய குழுக்களின் கீழ் அவங்க வந்து

0: என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமா அவங்க வந்து கால்நடைகளை வளர்க்கலாம்ப்பா.
1: இதுவரை தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: இதில் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்வதன் அவசியம் குறித்த தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள்.
3: கால்நடை பராமரிப்புல ஒரு முக்கியமான நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடற்புழு நீக்கம். அதாவது நம்ம எல்லா கால்நடைகளுக்குமே நம்ம வந்து நம்ம தீவனம் அளிக்கிறோம். ஆனா அந்த தீவனம் வந்து உண்மையிலேயே கால்நடைகளுக்கு தான் முழுக்க முழுக்க போகுதான்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இல்ல. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகளை தாக்கக்கூடிய குடற்புழுக்கள், அதாவது தட்டை புழுக்களாக இருக்கலாம், இல்ல நாடா புழுக்களாக இருக்கலாம், இல்ல உருண்டை புழுக்களாக இருக்கலாம். இந்த புழுக்கள் வந்து பசு ஆடுகள் போன்ற கால்நடைகளை தாக்கும் போது இது இந்த கால்நடைகள் சாப்பிடக்கூடிய இந்த தீவனத்தில் உள்ள சத்து அது முழுசா உறிஞ்சுக்கிட்டு இந்த சத்துகள் வந்து கால்நடைகளுக்கு சரியாக கிடைக்காம செஞ்சிருது. அதனால கால்நடைகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு நாங்க என்ன கேட்டுக்கிறோம்னா, பசுமாடுகளை பொறுத்த வரைக்கும், வளர்ந்த பசுமாடுகளை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் செய்யணும். கன்றுகள், கிடேரி கன்றுகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மாசங்களுக்கு ஒரு தடவை கண்டிப்பா குடற்புழு நீக்கம் செய்யலாம். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் செய்யணும். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் செய்யும் போது அதிகபட்சமாக 1-2 கிலோ வரைக்கும் உங்களுக்கு இறைச்சி கூடுதலா கிடைக்குது. குடற்புழு நீக்கம் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு பெருசா எந்த செலவும் ஆக போறது இல்ல. அரசாங்க மருத்துவமனைக்கு போனா இலவசமாவே தந்துட போறாங்க. ஆனா 2 கிலோ இறைச்சிங்கிறது பாருங்க, கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்குள்ள நிலைமையில. அதனால கால்நடை வளர்க்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் குடற்புழு நீக்கம் செய்யக்கூடிய இந்த நுட்பத்தை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என
2: கேட்டுக்கொள்கிறேன்.
4: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொழிலால் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
1: நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சடையன்குளி சி சுலோச்சனா அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உரு நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதிர்நிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக அமது சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் உர மேலாண்மை முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதிர்நிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணி

0: பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருகத் தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், குறுவை தொகுப்புடன் 5,000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னித் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னித் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி சலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சுசன்னா வெய்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: குமரியின் காற்றில் கலந்த இனிய இசை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05. வண்ண வண்ண சிறகுகளை விரித்து வானில் பறக்கும் பட்டாம்பூச்சிகளைப் போல நம்ம செல்ல குழந்தைகளோட கனவுகளும் உயிரை பறக்கட்டும்.

அன்பான குட்டீஸ், உங்கள் சிரிப்பும் கற்பனையும் திறமையும் ஒன்றாக சங்கமிக்க வேண்டிய நேரம் தான் இது. கதைகள், பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். பட்டாம்பூச்சி குழந்தைகள்

உங்களோட திறமைகளை எங்கள்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 260-2240 மற்றும் ஒரு 2907-7222 0462 இது வந்து இணைப்பு எண் சரிங்களா. ஸோ மற்றொரு கைபேசி எண் இருக்கு 8903257309. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குட்டி சேன் பார்க்கலாமா? வணக்கம்.

0: பூச்சி மாதிரியே உங்களோட கனவுகளும் வண்ணமயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கனவு. சரியா, உங்கள் திறமைகள் உலகம் முழுக்கும் செலவழித்து பார்க்கணுங்க, அதுதான் அவங்க. ஸோ திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது சொல்லலாம். குட்டீஸ், நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட திறமைகளை எங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 260-240 மற்றும் ஒரு 290-722 இணைப்பு 04652. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குட்டீஸ் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: சரி பாடுங்க.
1: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காத நாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நீ குழந்தையே வையாது பாப்பா. காலை எழுந்தனுடன் படிப்பு, பின்னும் கனி குடுக்கல பாட்டு. மாலை முடிவது விளையாட்டு,
0: சூப்பரா இருக்குது பாடல். சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.

குழந்தைகளையும் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருக்கணும். ஸோ படிப்பு இம்பார்ட்டன்ட் தான், அதே நேரத்தில் நம்மளோட இன்னொரு திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கண்டிப்பாக அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா?

0: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க அம்மா, பேசுங்க. வணக்கம்மா.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸுக்கு போ, ஹிரண்யா சர்ஜரி.

0: நாகர்கோயில்
1: தோல்வி அப்படிங்கிறது வந்தால் கவலைப்படக்கூடாதுங்க. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு தான், சரிங்களா? தினமும் புதிதாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். சிறிய அளவு இல்லைனா கூட, சிறிய அளவு கற்றுக்கிட்டால் கூட பெரிய அளவு வெற்றிக்கு வழிகட்டும், சரிங்களா? சரி குட்டீஸ், உங்களுக்கான உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு அரிய நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி. கலந்துக்கோங்க, கால் பண்ணுங்கள் 260-2240 மற்றும் ஒரு 290-7222 இணைப்பு எண் 0-4-6-5-2. சரி, பால் கேட்கலாமா ஒரு பாடல்?

0: நேரம் 8:16 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நேற்று ஒன்றில் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் குட்டீஸ். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: முயல் பற்றி பாட போறேன்.
0: ஆ, பாடுங்க.
1: வெள்ள முயல் ஓடுது, வேகமாக ஓடுது. முயல் ஓடுது, குதித்து குதித்து ஓடுது. முத்து போன்ற கண்ணிலால் மேலும் கீழும் பாக்குது. ரத்தி ரத்தி வெண்ணிலை தாவி குதிக்க பாக்குது. மிட்டையாக காதையை நீட்டி நீட்டி ஆட்டுது.
0: முயல் தான் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஆமாவா? சரிமா. இது யார் சொல்லி தந்தா?
1: அப்பா.
0: அப்பாவா? சரிமா. நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் சொல்றீங்க, பேர்
1: என்ன?
0: சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: பாடல்.
0: பாடுங்களேன்.
1: பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாடும்
0: புரட்சி கவிஞர் பாரதிதாசன். யாருன்னு தெரியுமா அவரு? தெரியுமா? அவர் எழுதின பாடல்கள்லாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நிறைய படிங்க சரிங்களா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய மின்சார விபத்துகளை தடுக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு பின்னர் பாதுகாப்பு அறிவுரைகளை கொடுத்திருக்காங்க. வாசிக்கலாம். மழைக்காலங்களில் மின்மாற்றிகள், மின்கம்பங்கள், புதைவடங்கள், இழுவை கம்பிகள் ஆகியவற்றின் அருகே செல்லவோ அவைகளை தொடவோ கூடாது. மின்கம்பங்களில் கால்நடைகள் கட்டுதல், துணி உலர்த்துதல், கொடிகள் அல்லது பேனர்கள் கட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? மழை நேரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை.

நேர்களின் நினைவிற்கு நாளை பகல் 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி இடம்பெறப் போகுது. செங்காங்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகள் நேரலை நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியை தவறாது கேளுங்க நேர்களே. ஸோ பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச காத்திருக்கும் குட்டி சார்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம், பேசலங்கம்மா.

0: பொதுமக்கள் மின்தடை மின் கசிவு தொடர்பான புகார்களுக்கும் மின் கட்டமைப்புகளில் உள்ள பழுதுகள் இயற்கை இடர்பாடுகளின் போது மின் விநியோகம் சம்பந்தமான அனைத்து விதமான சேவைகளுக்கும் அருகிலுள்ள மின்வாரிய அலுவலர்களை தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும். கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பிகள் அறுந்து விழும் அபாயம் உள்ளது. அறுத்து கிடக்கும் மின்கம்பிகளை அணுகவோ தொடவோ கூடாது. மின்வாரிய அலுவலகத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவித்து மின்வாரிய பணியாளர்கள் அதனை சரி செய்யும் வரும் வரை பாதுகாப்பு தூரத்தில் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் அதன் அருகே அணுக விடக்கூடாது, சரிங்களா? ஸோ மழை காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரி, பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். சரி, ஒரு கதையோட முடிச்சுக்கலாமா? ஒரு நாள் ஒரு எறும்பு ஒரு எறும்பு வந்து தன்னை விட பல மடங்கு பெரிய அரிசி தானியத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்த ஒரு பட்டாம்பூச்சி, இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கே, உன்னால் முடியாது, அதை வச்சிரு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதை குட்டி குட்டியாக தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி கொண்டு போய் கடைசியில் தன்னோட கூட்டுக்கு வெற்றிகரமாக கொண்டு போயிடுச்சு, சரிங்களா? ஸோ அப்போ எறும்பு வந்து பட்டாம்பூச்சிட்ட சொல்லித்தான், பெரிய வேலை அப்படின்னு பயப்படக்கூடாது, முயற்சி செஞ்சால் எல்லாமே முடியும். ஸோ கதையோட நீதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ குட்டீஸ், நீங்களும் சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன வேலைகளை செய்து பழகுங்க. ஸோ அப்போ தான் நம்ம பெரியவங்களாம் ஆனதுக்கப்புறம் பெரிய வேலைகள் பெரிய செயல்கள் எல்லாமே நமக்கு சிறிதாக தெரியும், சரிங்களா? கண்டிப்பாக நம்மளாலேயும் செய்ய முடியும். செல்ல குட்டீஸ்களே, இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் நாளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய பாலமாக மாறும், சரிங்களா? ஸோ எனவே இப்போது ஆர்வமாக கற்றுக்கொள்ளுங்க, தன்னம்பிக்கையோடு முன்னேறுங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சிரித்துக்கொண்டும் கற்றுக்கொண்டும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். நான் உங்கள் தோழி அஜய் திலகவதி விடைபெறுகிறேன்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: இசை இருக்கும், இனிமை இருக்கும், இதய முழுக்க சந்தோஷம் இருக்கும். குமரி எஃப்எம் 101ல் நேரம் 8:30. எட்டு மணி 30 ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி. இந்த ஒரு சொல்லுக்கு அவள் அப்படிங்கிறது, அதாவது இன்னைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் யார் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அவள் அப்படிங்கிற தலைப்பில் செல்லப்பன் குலசேகரபுரம் இந்த இடத்துல இருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க, அதாவது பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியில் இந்த அவள் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம், சரிங்களா? அவள் அப்படிங்கிற சொல்லுக்கு அன்பும் பாசமும் தியாகமும் துணிச்சலும் அழகும் அறிவும் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் இலக்கியங்கள் முதல் இன்றைய திரையுலகம் வரை பெண்ணின் பெருமையை பல குணங்களை எடுத்துரைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அவள் பற்றிய சில அழகிய சிந்தனைகளுடன் இன்றைய திரை நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது.

தமிழ் இலக்கியம் பெண்ணை மலருடன் ஒப்பிடுகிறது. மலர் மனம் பரப்புவது போல பெண் அன்பையும் மகிழ்ச்சியும் பரப்புகிறாள் அப்படிங்கிறது கவிஞர்கள் பாடியிருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது குமரிக்கோட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமை பித்தன் எழுதியிருக்காங்க வரிகள். சரியா, ஸ்டே டியூன், குமரி எஃப்எம் 101.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. நேரம் 8:39. இன்னைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் அவள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்து அனுப்பியிருக்காங்க எம் செல்லப்பன், குலசேகரம் பொருள். சங்க இலக்கியத்தில் பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கதாபாத்திரம் கிடையாதுங்க. அன்போட வடிவமாகவும் குடும்பத்தோட மையத்தின் சமூகத்தின் உயிர் நாடியாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. சரிங்களா, அப்படிப்பட்ட அவள் அப்படிங்கிற தலைப்புலேருந்து அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் வருது. செல்வம் அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க, கே வி மகாதேவன் இசையமைச்சிருக்காங்க வாலியோட வரிகளில். ஸ்டே டியூன், குமரி எஃப்எம்
2: 101. அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது.

இலக்கியங்களில் காதலியாகவும் மனைவியாகவும் தாயாகவும் தோழியாகவும் பெண் பல வடிவங்களில் தோன்றினா கூட ஒவ்வொரு வடிவத்திலையும் அன்பே அவளின் அடையாளமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த அன்பேவா படத்துலேருந்து ஒரு பால் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காங்க. வரிகள் வாலி ஸ்டிஜியன்.

நேரம் 8:48 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக அவள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து பாடல்கள் தோத்து அனுப்பியிருக்காங்க குலசேகரபுரம் செல்லப்பன். ஒரு குடும்பத்தோட முதல் ஆசிரியர் தாய் தான், ஒரு குழந்தையோட முதல் உலகம் அவள் தான். அதனால் தான் பெண்ணோட பங்கு தலைமுறைகளை உருவாக்கும் சக்தியா பார்க்கப்படுது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பிள்ளையோ பிள்ளை திரைப்பட பாடல்.

மகாகவி பாரதி, அதாவது சுப்பிரமணிய பாரதி, புதுமை பெண் அப்படிங்கிறது பற்றி பாடும்போது என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? பெண் அப்படிங்கிறவங்க கல்வியிலையும் சிந்தனையிலையும் தன்னம்பிக்கையிலையும் உயரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் டி எம் சவுந்தரராஜன் பாடிய தெய்வத்தாய் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி வரிகள், வாலி ஸ்ட்ரீட்டின் குமரியப்பன் சிறுவன்.

0: அவள் என்று சொல்லி விளக்க ஆயிரம் வார்த்தைகள் போதாது. ஏன்னா அவள் ஒரு உறவு மட்டுமல்ல, உணர்வு, அன்போட வடிவம், தியாகத்தோட முகம், வாழ்க்கையின் அழகு. இப்படிப்பட்ட அவள் பற்றிய நினைவுகளோட இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். அவள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து பாடல்களை தொகுத்து எழுதி அனுப்பியிருக்காங்க குலசேகரம்புரம் எம் செல்லப்பன் அவர்கள். கலைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி.
1: காலங்களில் அவள் வசந்தம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest-serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail Project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles, nearly 13,000 crore rupees investment committed. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. Prime Minister Narendra Modi today assured that the aspirations of 140 crore citizens of the country

0: விகாஸ் யோஜனா, அ க்ரோயிங் பூல் ஆஃப் ஸ்கில் டேலண்ட் இஸ் பவரிங் த மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ். 12 lakh அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ ரோஸ்கார் மேலாஸ், டர்னிங் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி. மோர் தேன் 2.2 lakh ஸ்டார்ட் அப்ஸ் ஜெனரேட்டட் ஓவர் 23 lakh ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் 16 lakh இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொவைடிங் அ பவர்ஃபுல் ஃபவுண்டேஷன் டு த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம். அண்ட் ஆண்டர்பிரினர் ஷில்பா ஃப்ரம் வாரங்கல் இன் தெலங்கானா செட், ஸ்டார்ட் அப் இந்தியா initiative is catalyzing startup culture and building a strong and inclusive ecosystem for innovation and entrepreneurship.
1: Startup India is a commendable idea which is giving a platform to lot of youngsters with new business plans, new business ideas, and if you observe, you can see lot of new business coming up on this platform which we have never seen before.
0: Under the PM Setu scheme, 60,000 crore rupees allocated for the modernization of 1,000 ITIs, equipping youth with industry-ready skills. The country's youth power with government's support is bringing a new dawn for India. With Anupam Mishra, Saklan Akhtar, Akashwani News, Delhi.
2: India has condemned the attack on the commercial vessel Setubelo off the coast of Oman today. External Affairs Ministry said in a statement that of the 24 Indian crew on board, 21 Indians have been rescued so far and 3 Indians are reportedly missing. It informed that the Indian Embassy in Oman is closely monitoring the situation and proactively coordinating with the Omani authorities in the ongoing search and rescue operation. In badminton, PV Sindhu and Tanvi Sharma today advanced to the second round of women's singles event at the Australian Open tournament in Sydney. Two-time Olympic medalist Sindhu defeated Peru's world number 76 Ines Castillo. Sindhu's pre-quarterfinal match will be against compatriot and world number 39 Isharani Barua. Tanvi Sharma also showed signs of returning to form with a 21-12-22-20 win over world number 11 Chiu Pingchian of Chinese Taipei. Tanvi will face Malvika Bansod. The India Meteorological Department today said a wet spell is likely over northwest India till the 13th of this month under the influence of western disturbance. It has forecast isolated heavy to very heavy rainfall over northwest and northeast India during the next 5 to 7 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள்ல வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
6: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடை கோடியில உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமா நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
5: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய

0: பங்காற்றியிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகிறீங்க சார்?
1: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியா நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமா விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்துல வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டுல சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போறதா எங்களுடைய இலக்கா இருக்கு மேடம்.
0: இப்ப விவசாயிகளுக்கு நீங்க வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க சார்?
1: குறிப்பா இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்க செயல்முறைப்படுத்தணும்ன்றத மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. இப்ப வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்க செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவுல என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்துல ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க சராசரியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்ல இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்க இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்க கொண்டு சேர்த்திருக்கோம்.
0: அதாவது எந்த பகுதியில எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடா வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்க வந்து இப்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலேயே நாங்க முக்கிய பங்கு ஆற்றி வரோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பயிற்சிகள் தரும், அதுல வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியா பயிற்சிகள் ஏற்பாடு பண்றோம். விரிவாக்க செயல்பாடுகள்ல வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்யறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்றதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்கள் தொடர்ச்சியா பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதனைகள்ல கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,00,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்க வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலயுமே கிட்டத்தட்ட ஒரு 350,00,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்க வழிவகை செஞ்சிருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 400,00,000 மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம்.
0: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராரும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும் போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
1: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள் எல்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் வந்து

கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ இந்தியாவில உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய

0: தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேராகான் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியா ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்பை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: இப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திட்டு வராங்க மேடம்.
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார் எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
0: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறது தான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோட நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர் சாகுபடிக்கு கால்நடை வளர்ப்பு,

0: அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகைகளை வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஆண்டு ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம்.
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இது எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்,
1: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம்
0: மிகப்பெரிய இலக்கை பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. பன்னிசை பாடல்கள். இன்றைய பன்னிசை பாடல்களில் தேர்த்தனி என் சுவாமிநாதன் அவர்களின் பாடல்கள் கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது பன்னிசை பாடல்கள். திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01.

இரவின் அமைதியோடு நிலவின் மென்மையான ஒளியோடு இனிய இசையின் சிறகுகளில் பயணிக்க போகும் அழகான நேரம் இது. நேர்களை உங்கள் மனதை வருடும் இனிய திரைப்பட பாடல்களோடும் இந்த இரவை இன்னும் இனிமையாக்க வந்திருக்கிறது நிலா முற்றம். நிலவை ரசித்தபடியும் இசையை சுவைத்தபடியும் அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுடன் பயணிக்கப் போகிறேன். நான் தோழி ஆர்ஜே கிலகரதி. ஸோ நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு

0: எனக்கு கால் பண்ணுங்க 260-2240 மற்றும் 2-9-0-7-2-2 இணைப்பு 0-4-6-5-2. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். யார் எங்க இருந்து
1: பேசுறீங்க? நான் கண்கள் பால்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க.
1: படம் நெல்லிக்கனி, பாடல் நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன், உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கிறேன். அந்த இனிமையான பாடல் தான்
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டது
1: நன்றி.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
4: எனக்கு பாடி சிறிது உபயோகப்படுத்தல, சின்ன மூக்குத்தியா அப்படிங்கிற இன்னைக்கு பாடல்
3: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டிங்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றில் நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, பேர் என்ன?
3: அபுபக்கர், மேட்டுக்கடை.
2: என்ன பாடல் கேட்கலாம்?
3: பாரதிஜா மறைவுக்கு முதல் மறைவு பாடல்
2: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நன்றி.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் மஞ்சள் காமாலை நோய் குறித்து விளக்குகிறார் போது பாண்டிய அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். நேரம் 10:19 நீங்கள் இணைந்திருப்பதற்கு பண்பலை 101 நிலாமுற்று நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: எனக்கு தாமணி கனவுகள் படத்துல இருந்து ஒரு நாயகன் உதயம் ஆகினான் இந்த பாடல். நன்றி மேடம், நன்றி.
0: பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கு நன்றி.
1: நன்றி.

0: ஸோ நமக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா நிறைய இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் நாளைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 260-290-0 மற்றும் முறையான 290-0772 இணைப்பு எண் 0465-2. ஸோ நாளைக்கு பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மனசை கவர்ந்த இடம் எது அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, நேரம் 10:25 ஆயாச்சு. நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கட்டிலிருந்து அம்மா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: படம் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து இருந்தாலும் அது நம்ம ஊரு போல வரும்.
0: ஆமா, நம்ம ஊரு போல வருமா இல்லையா?
1: சரிங்க சார். சொர்க்கமா இந்த கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சரிங்க சார், பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 3:02 தேனி நிறம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம். பல்துறை வித்தகரின் பன்முக பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் கே சீதாராமன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஸோ மழைக்காலங்களில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு அறிவுரையாக கொடுத்துருக்காங்க. அதில் சில படிக்கலாம். கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பிகள் அறுந்து விழும் அபாயம் இருக்குது இல்லையா. அறுந்து கிடக்கும் மின்கம்பிகளை அணுகவோ தொடவக்கூடாது. மின்வாரிய அலுவலகத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவித்து மின்வாரிய பணியாளர்கள் அதனை சரி செய்ய வரும் வரை பாதுகாப்பு தூரத்தில் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் அதன் அருகே அணுக விடக்கூடாது. ஸோ மின்கம்பி அறுந்துடுச்சுன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்காமல் அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தான். குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மின்சார அபாயங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இடி மற்றும் மின்னல் நேரங்களில் குழந்தைகளை ஈரமான தரையில் விளையாட அனுமதிக்கக்கூடாது. மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது பெரியவர்கள் கண்காணிக்க வேண்டும் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபோனுக்கு சார்ஜ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டில் தான் விளையாடுவாங்க. ஸோ குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கோங்க. நேரம் 10:32 நிமிடத்தில் நீங்கள் எழுந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சிகள் பிக்ச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: கிராமத்து யதார்த்தமான நிகழ்வுகளை மக்களுக்கு திரைவுலகில் காட்டிய இயக்குநர் பாரதிஜா அவர்களுக்கு கண்ணீர் மழக அஞ்சலியை இந்த தருணங்களை குமரி பண்பலி

0: வந்துட்டு என்னுடைய பாபி தேர்வு பக்திய வார்த்தை மலேசிய வாசுதன் அந்த ஜானகியம் பாடிய வான் மேகங்கள் என்ற பாடலுக்கு வாய்ப்பு மட்டும்
1: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: 101 நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கமா, பேர் சொல்லுங்க. நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, என்ன பால் கேட்கலாம்? பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றது நன்றி.
1: Thank you, madam.

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பால் கேட்கலாம்?
1: வாத்தியார் ஒட்டுப்பிள்ளை படத்துல இருந்து மணமாலையும் மஞ்சளும் கூடி புது கோலத்தில் வரும் நேரம் அந்த பாட்டு
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்மா.

ஸோ தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கியாச்சு. ஸோ மழைக்காலங்களில் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிற சில குறிப்புகள். இடி மின்னல் நேரத்தில் டிவி, மிக்சி, கிரைண்டர், கம்ப்யூட்டர், ஃபோன், இதையெல்லாம் இந்த மின் சாதனங்களையெல்லாம் உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ மின் சாதனங்களை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்தணும் சரிங்களா. மின் கம்பிகள் மீது விழுகின்ற மரக்கிளைகளை குறித்து உடனடியாக மின்வாரி அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். மின்வாரிய பணியாளர்கள் மேற்பார்வையில் மட்டும்தான் அவற்றை அகற்றணும், நீங்களா போய் முயற்சி பண்ணாதீங்க. ஸோ அனைத்து மின் சாதனங்களுக்கும் தரமான நில இணைப்பு வசதி இருப்பதை உறுதிப்படுத்திக்கணும். மழைக்காலங்களுக்கு முன்பாக சில இணைப்புகள் சரிபார்க்கணும். மின் கசிவினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கும் விதமாக ELCB அப்படிங்கிற மின் கசிவு தடுப்பான பொருத்துறது ரொம்ப அவசியம். ஸோ மழைக்காலங்களால் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. நல்ல கிளைமேட் தான், என்ஜாய் பண்ண வேண்டிய கிளைமேட் தான், ஆனாலும் சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நேரம் 10:47 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலாமற்றம் நேரலை நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நீயர். வணக்கம்.

0: இரவு நேரத்துல குமரி பெண்களில் பால் கேட்டாலே அவருக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டத்தில் பிரேமராஜ் ஒரு அற்புதமான தகவல்
1: சொல்லுங்க.
0: படம் வந்து குடிபிறக்குது, பாடல் வந்து சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு அற்புதமான பாடல், இரவு நேரத்தில் அனைவருக்கும்
1: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
0: நன்றி.

0: நிலாமற்றும் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை படம் மன்னக்கில் வண்டி என்றும் வாழ்வே அன்பு.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: நிலாமற்ற நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய நிறைவு வணக்கம். நாகர்கோயில் கூடியிருப்பு கலிவு ரகம்மா.
0: சோ நிகழ்ச்சியில நிறைவான நேயர் என்ன பால் கேட்கலாம்?
1: இயக்குனர் இமயம் நம்ம மகதிராஜா அவர்கள் இறந்துட்டாங்க. அவர் டைரக்ஷன்ல கிழக்கிய படத்தை நம்ம ஜனம் பூத்த இனிமையான படம் இரவு நேரம் தாண்டி நான் தள்ளி
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா.

தொடங்கிய நம் இசை பயணம் இனிய நினைவுகளோடு நிறைவடைகிறது. இன்றிரவு நிலாமற்ற நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் இரவு அமைதியாகவும் உங்கள் கனவுகள் இனிமையாகவும் அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திலகவதி பிரம்மபுத்திரன். நிறைவேற்றது நிலாமற்றம் நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது மனசு மயங்கும் திரைசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மன்னனை தேடுவோமா?

மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணும்.

கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து அடுத்த கானம்.

11:20 கடிகாரமுள் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். ஆயிரம் மலர்கள் இணைந்து அமுத கீதங்களை பாடுகிறது.

இரவும் மயங்கும் இனிமையான பாடல் நிழல்கள் படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக உமாரமணன் உன்னிமேனன் பாடிய ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து பாடல்.

இதயம் கணக்கும் பாடல்களின் தொகுப்பில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து அடுத்த பாடல்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பதினாறு வயது நிலை கிழக்கே போகும் முறையில் சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், ஒரு கைதியின் டைரி, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சிமையிலே படங்களிலிருந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சி நிறைவாக நாடோடி தென்றல், கருத்தம்மா படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பாட்டு பாடாதோ. சுவர பண்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல போ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து நமாமி என்று தொடங்கும் கணபதி சச்சிதானந்தா பாடல், வருணப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வரேசியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து காம்போதி ராகத்தில் அமைந்த குழலூதி மனமெல்லாம் என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: இதுவரை கலசபாக்கம் கே என் அமரீசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

நவகிரகங்கள் என்றும் பீடிக்கவில்லை என்றோ. ஸ்ரீராம பக்தனே நினக்க

நேரம் 5:28. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.